நேரம் 5:35, புலரும் பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் புலரும் பொழுதை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் கே கே மற்றும் குழுவினர் குரல்களில் ஜீன்ஸ் வருகிறது.

ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமான் குழுவினரோடு இசையமைத்து பாடிய பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:40. இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜி திரைப்படத்திற்காக கே கே மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 5:45 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக கைலாஷ்கர், ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னாராவ் ஆகியோர் காத்திருக்கிறார்கள். வெயில்

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 23 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 30 தேதி, 2026 வருடம் மே மாதம் 13 நாள் புதன்கிழமை.

0: அறம் என்பதே இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதுதான். அதுவும் பிறர் பழிக்கு ஆளாகாமல் இருப்பது மிகவும் நல்லது. குறள் எண் 49, அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று.
0: அறம் என்பதே இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதுதான். அதுவும் பிறர் பழிக்கு ஆளாகாமல் இருப்பது மிகவும் நல்லது. குறள் எண் 49, அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: இன்னும் சில மணி தொழில்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித

விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், 7:00 வணக்கம் பரணி, 7:25 வானொலியும் நானும் கே கே தாமஸ் அவர்களுடன் உரையாடல், 8:02 மற்றும் 8:30 மற்றும் 8:55 திரை அருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, உங்க வாழ்க்கையில நீங்க மிகவும் தைரியமா எடுத்த முடிவு என்ன, 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள், 11:02 வெளிச்சம் ஷஹீநிவாஸ், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, சமையல் ருசிக்க சில குறிப்புகள், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நிக்ஷய் போஷன் யோஜனா, காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், 1:10 நலம் தானா, சங்கன்குப்பி மூலிகையின் மருத்துவ பயன்கள், 1:55 கோடை காலத்தில் உடலில் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள், வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள், 2:15 மணித்திருநாடு, ஹிடன் ஜெம் ஆஃப் ஹிமாச்சல் கௌசோலி, ஹிமாச்சல் பிரதேசத்தில் அதிகம் அறியப்படாத பொக்கிஷம் கௌசோலி, மூன்று 2:00 அன்பின் வரிகள், 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், நேர்முகம் மனநல ஆலோசகர் எஸ் எஸ் ஸ்ரீநிதி அவர்கள், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம், மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பு உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ப. ஜெயலலிதா அவர்கள், 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல், சிலப்பதிகார பாடல் சிறப்புகள், 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில மணித்துளிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:10. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு

இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். உங்கள் கவலைகளை காற்றோடு கரைப்பது ஆகாஷ்வாணி. உங்கள் திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு வரவில்லை என்றால் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதில் உங்கள் திறமையை காட்ட வேண்டும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கு பூக்கள் நிகழ்ச்சிக்காக. நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நம்மை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாலி அப்ரஹாம் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக உங்களை வழிநடத்துவது உங்களின் எண்ணங்களே. ஆம், நேர்மறையான சிந்தனையும் தொடர் முயற்சியும் பணிவும் நம்மை உயர்வை நோக்கி அழைத்துச் செல்லும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: விதைகளை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க கடைபிடிக்க வேண்டிய பொதுவான வழிமுறைகளாவன: வயலிலேயே விதைகளை தாக்கும் பூச்சிகளான பயறு வண்டு, நெல் அந்துப்பூச்சி மற்றும் அரிசி கூன்வண்டு போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த, பால் பிடிக்கும் சமயத்தில் மாலத்தியான் 50 EC பூச்சிக்கொல்லியை 0.5% என்ற அளவில் தெளிக்கலாம். விதைகளை சேமிக்கும் கலன்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சிகள் மற்றும் அதன் கூடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அறுவடைக்கு பின் விதைகளை நன்றாக உலர்த்தி ஈரப்பதம் 8-10 அளவிற்கு குறைக்க வேண்டும். நவீன சேமிப்பு களஞ்சியங்களை உபயோகித்தல், குறிப்பாக உலோக கலன்கள், சிறு விவசாயிகளுக்கு தானியங்களை சேமித்து வைத்துக் கொள்ள சிறந்த சாதனமாக விளங்குகிறது. தானிய மூட்டைகளை தரையில் வைக்காமல் கட்டைகள் மற்றும் மூங்கில் பாய்களின் மீது அடுக்க வேண்டும்.

0: தானிய சேமிப்புக்கு பயன்படுத்தப்படும் சாக்குப்பைகள் புதியதாக அல்லது பூச்சியற்றதாக இருக்க வேண்டும். பழைய சாக்குப்பைகளை மாலத்தியான் அல்லது டைக்ளோர்வாஸ் 0.1% கரைசலில் நனைத்து உலர்த்திய பின் உபயோகிக்கலாம். மூட்டைகளை சுவற்றை ஒட்டி எடுக்காமல் தனித்தனியாக அடுக்கடுக்காக நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டமாக வைக்க வேண்டும். மூட்டைகளின் மீது மாலத்தியான் 0.1% கரைசலை மூட்டை நனையாமல் தானியங்கள் மேல் படாமல் அளவாக தெளித்து வரலாம். பயறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயறு முதலியவற்றை வேம்பு மற்றும் உணவு எண்ணெய்களுடன் 1:100 என்ற விகிதத்தில் கலக்கி வைப்பதன் மூலம் பயறு வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர வேப்பங்கொட்டை தூளை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் உபயோகித்து பயன்பெறலாம். விதை சேமிப்பின் போது ஏற்படும் பூச்சிகளை அவற்றின் வாழ்க்கை நடைமுறையை பயன்படுத்தி அகற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சாதனங்களான குழாய் வடிவ பொறி, கூம்பு வடிவ பொறி, பயறு வண்டுகளை பிடித்தளிக்கும் பொறி, பூச்சிகளை தானாகவே அகற்றும் சேமிப்பு கலன், பூச்சிகளின் முட்டைகளை அழிக்கும் உபகரணம், ஊதா கதிர் விளக்கு பொறிகளை பயன்படுத்தலாம் என திருநெல்வேலி விதை பரிசோதனை வேளாண்மை அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். பயறு வகை பயிர்களில் துரு நோயின் அறிகுறிகளாவன நோய் தொற்றிய 8 முதல் 10 நாட்களுக்குள் இலைகளின் அடிப்பாகத்திலும் மேல் பாகத்திலும் ஆரஞ்சு கலந்த பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். பாதிக்கப்பட்ட இலைகள் சுருண்டு காய்ந்து உதிர்ந்து விடுவதால் காய்ப்பு மிகவும் குறைந்துவிடும். துருநோயை கட்டுப்படுத்த நோய் தென்பட்டவுடன் 1 ஏக்கருக்கு மேங்கோசெஃப் 75 WP 400 கிராம் அல்லது நனையும் கந்தகம் 80 WP 600 கிராம் அல்லது புரொபிகோனசோல் 25 EC 200 ml இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் 1 குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மெல்லிய தென்றல் காற்றாக வடமேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 43% முதல் 72% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: இன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கையில நீங்க மிகவும் தைரியமா எடுத்த முடிவு என்ன, இதை பத்தி நீங்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இன்னும் சில மணி துளிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3

0: தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி

0: பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள CBI விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் இயற்கை வளங்கள், ஏன் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களையே பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது வெறும்

0: மலைத்தொடராக மட்டுமல்ல, இது இந்தியாவின் முக்கியமான உயிரியல் வள மையங்களில் ஒன்றாகும். இந்த மலைத்தொடர் சுமார் 1600 கிலோமீட்டர் நீளமாக குஜராத்திலிருந்து தமிழ்நாடு வரை பரவியுள்ளது. இந்த மலைத்தொடரில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் இந்த மலைத்தொடரின் முக்கிய பகுதிகளாக உள்ளன. ஆனால் இன்று நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் மிக தீவிரமாகவே இருந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் முக்கியமான பிரச்சனையாக உள்ளது காடு குறைத்தல் மற்றும் நில பயன்பாடு மாற்றம் ஆகும். கடந்த சில ஆண்டுகளில் தேயிலை, காபி, மிளகு மற்றும் ரப்பர் போன்ற தோட்டக்கலை பயிர்கள் அதிகரித்ததால் இயற்கை காடுகள் பல இடங்களில் குறைந்துள்ளன. கடந்த 50 ஆண்டுகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் இயற்கை காடுகளில் சுமார் 30-40% வரை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் காட்டு விலங்குகளின் வாழ்விடம் குறைகிறது, நீர்வள சேமிப்பு திறன் குறைகிறது மற்றும் அதிக அளவு மண்ணரிப்பு ஏற்படுகிறது. தமிழ்நாட்டின் பல முக்கியமான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்தே தோன்றுகின்றன. உதாரணமாக காவிரி, பவானி, அமராவதி மற்றும் தாமிரபரணி போன்ற ஆறுகள் கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு ஆதாரமாக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் மலைப்பொழிவில் ஏற்படும் மாற்றம், காடுகள் அழிப்பு, அதிகமான கட்டுமானங்கள், இது எல்லாம் சேர்ந்து நீரோட்ட முறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தற்போது காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை மிக அதிகமாக உணர்கின்றன. கடந்த 100 ஆண்டுகளில் இந்த பகுதியின் சராசரி வெப்பநிலை 0.7 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. சில இடங்களில் மழை அதிகமாக ஒரே இடத்தில் பெய்யும் நிகழ்வுகளும் சில நேரங்களில் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இது நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் அரிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற பகுதிகள் சுற்றுலா வளர்ச்சியின் முக்கிய பகுதிகளாக மாறி வருகின்றன. சுற்றுலா பொருளாதாரத்துக்கு உதவினாலும் அதனால் சில பிரச்சனைகளும் உருவாகின்றன. அனுமதியில்லா கட்டிடங்கள், பிளாஸ்டிக் கழிவு, நீர் பயன்பாடு அதிகரித்தல் மற்றும் காட்டு விலங்குகளின் வாழ்விடம் பாதிப்பு, குறிப்பாக நீலகிரி பகுதிகளில் மனித யானை மோதல் அதாவது ஹியூமன் எலிஃபன்ட் கான்ஃபிளிக்ட் போன்ற நிகழ்வுகள் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க இந்திய அரசு சுற்றுச்சூழல் சென்சிட்டிவ் மண்டலங்கள் அதாவது ஈக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ஸ் என்ற திட்டத்தை முன்வைத்துள்ளது. காடு மீளுருவாக்க திட்டம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலங்கள் விரிவாக்கம் போன்றவை முக்கிய பகுதிகளாகவும் விளங்கி வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது ஒரு இயற்கை வளமாக மட்டும் கருதாமல் தமிழ்நாட்டின் நீர் பாதுகாப்பு, உயிரியல் பல்வகைமை மற்றும் காலநிலை சமநிலைக்கு அடித்தளமாக இது திகழ்ந்து வருகிறது. ஆனால் இன்று நாம் எதிர்கொள்ளும் உண்மை என்னவென்றால், காலநிலை மாற்றம், காடுகள் அழிப்பு, கட்டுப்பாடற்ற சுற்றுலா, மனித விலங்கு மோதல் போன்ற பிரச்சனைகள் இந்த மலைத்தொடரின் எதிர்காலத்தை பாதிக்கின்றன. எனவே வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகவும் மட்டுமல்லாமல் இயற்கையையும் இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். இயற்கை, வளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையான சமநிலைதான் நமது எதிர்காலத்தில் இயற்கை எவ்வாறாக இருக்கப் போகிறது, சுற்றுச்சூழல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று தீர்மானிக்கும் காரணங்களாக உள்ளன. எனவே மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதாகும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் துளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.

7:02 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, வேலை நாளாக இருந்தாலும் சரி, காலையில் 7 அப்படிங்கிற அந்த ஒரு மணித்துளிகள் நம்மளையும் அறியாமல் ஒரு பரபரப்புக்கு அழைத்து செல்லும். எவ்வளவுதான் பரபரப்பு இருந்தாலும், எவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும், நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி இருந்ததுன்னா அது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா தமிழே அமுதே. தமிழ் மொழியின் சிறப்புகளையும் அள்ள குறையாத தமிழின் இலக்கிய இலக்கண வளங்களை பற்றியும் ஒவ்வொரு நாளும் தமிழே அமுதே நிகழ்ச்சியில் பேசிட்டு வரும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் ஒன்றான 11 மேல்கணக்கு நூல்களில் உள்ள 10 பாட்டில் ஒன்றான சிறுபான் ஆற்றுப்படை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: சிறுபான்மையாற்று படை என்பது தமிழ் சங்க இலக்கியங்கள் ஒன்றான பத்து பாட்டு தொகுப்பில் உள்ள மூன்றாவது நூல். சிறுபான்மையாற்றுப்படை என்னும் ஆற்றுப்படை நூல் ஓய்மான் நாட்டு மன்னனான நல்லியக்கோடன் என்பவரை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது. அந்த மன்னர்கிட்ட பரிசு பெற்ற சிறுபாணன் ஒருத்தர் தன்னுடைய வழியில், அதாவது தான் வரும்போது எதிர்த்தாப்பில் கண்ட ஒரு இன்னொரு பாணன் கிட்ட அவரை வழிபடுத்துறதுக்காக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்காளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட சிறுபான்மையாற்றுப்படை 269 அடிகள் கொண்டது. சிறுபான்மையாற்றுப்படை என்பதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, சிறுபாணன் அப்படிங்கிறது சிறிய யாழ் கொண்டு இசை பாடும் பாணர்களை குறிக்கும். ஆற்றுப்படை அப்படிங்கிறது வழிபடுத்துதல்னு பொருள். வறுமையில் வாடக்கூடிய ஒருவரை வழிநடத்தும் வகையில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. கடை ஏழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நள்ளி, ஓரி ஆகியோரின் கொடைத்திறனை சிறுபான்மையாற்றுப்படை விரிவாக கூறுது. வஞ்சி, மதுரை, உரந்தை ஆகிய நகரங்களுடைய சிறப்புகளையும் இந்த பாடல்கள் மூலமாக ஆசிரியர் எடுத்து கூறியிருக்கிறாரு. மேலும் கடை ஏழு வள்ளல்களை விடவும் நல்லியக்கூடன் கொடையில சிறந்தவர் அப்படின்னு புகழ் பெற்றவ புகழ் கூறக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. ஓய்மா நாட்டு நல்லியக்கூடனை பற்றி புகழ் பாடி பரிசில் பெற்ற பாணர் ஒருத்தர் இன்னொரு பாணர்கிட்ட நல்லியக்கூடனின் நல்ல இயல்புகளையும் அவர் நாட்டின் வளத்தையும் செல்வ செழிப்பையும் எடுத்து கூறுவதா இந்த நூல் அமைஞ்சிருக்கு. குறிஞ்சி நாட்டு தலைவன் நல்லியக்கூடனை காண நெய்தல் நில, ஏற்பட்டினம், முல்லை நிலம், மருத நிலம் ஆகிய ஊர்களை கடந்து செல்லணும். இந்த செய்தியை கூற வந்த புலவர் இந்த நான்கு நில சிறப்புகளை மட்டும் கூறாது, மூவேந்தர்களுடைய தலைநகரான வஞ்சி, உறையூர், மதுரை முன்போல செழிப்பா இல்ல, வந்தவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வன்மை எந்த அரசுக்கும் இல்ல, இலங்கை ஆண்ட ஓவிய மன்னர் குலத்து வந்த நல்லியக்கூடனை நாடி போனா இவங்களை விட அதிகமான கொடை தரக்கூடிய வள்ளல் குணம் அவருக்கு இருக்கு, அங்க செல்வ செழிப்பாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கொடை கொடுப்பதில் கடையேழு வள்ளல்களான பாரி, பேகன், காரி, ஓரி போன்றோர் கொடை வழங்குறதுல வள்ளன்மை படைத்தவர்கள் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாவதா, சிறுபாணன் நடந்து செல்லக்கூடிய பாதை கொடியது அப்படின்னும், தன்னுடைய பசியை நீக்கிறதுக்காக வேண்டி வருவோரை நோக்கி பரிசில் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறாரு. இத்தகைய பாணனுடைய வறுமையை திரவா கண்ண சாய்செவி குருளை கரவா பால்முல்லை கவர்தல் நோனாது புனிற்று நாய் குறைக்கும் புல்லன் அட்டில் கால்சேர் முதுசுவர் கணச்சிதல் அரித்த பூலி பூத்த புழல் காளாம்பி அப்படிங்கிற பாடல் வரிகளில் பாணனின் சமையல் கூடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதன் மூலமாக விவரிக்குது. பாணன் வீட்டு சமையல் அறையில் நாய்க்குட்டி ஈன்று இருக்குது. கண் விழிக்காத நாய்க்குட்டி தாய் மடியில் வாய் வைத்து பால் குடிக்குது. தாயிடம் பால் இல்லாததுனால பசி பொறுத்து கொள்ள

முடியாத குட்டியும், அப்போதுதான் குட்டின்ற அந்த தாயான நாயும் உள்ள ஏழ்மையான வீடு பாணனுடைய வீடு. இது பாணனுடைய வறுமை நிலை. இங்கே நீண்ட நாள் அடுப்பு பயன்படுத்தப்படாததுனால அந்த அடுப்பில் வந்து நாய்க்குட்டி தூங்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பாரு. வீட்டின் அமைப்பை சொல்லும்போது மேல்கூரை இடிந்து விழுவது போல இருக்கு, கரையான் பிடித்த சுவர், அது மட்டும் இல்லாமல் வீடெல்லாம் இடிந்து விழுறது மாதிரியாக இருக்கு, புழுதியிலை பூத்த காளான், இப்படிப்பட்ட வீட்டில் பசியில் வருந்தி ஒடுங்கிய வயிறும் வளையணிந்த கையும் உடைய பாணனின் மனைவி குப்பையில் முளைத்திருக்கக்கூடிய கீரையை எடுத்து உப்பு கூட போட வழி இல்லாமல் உணவு சமைக்கிறார். இப்படிப்பட்ட உணவை உண்பதை மற்ற பெண்கள் பார்த்தா நகைப்பாயிடும்னு கருதி வீடு கதவை அடைத்து வைத்துவிட்டு உப்பில்லாத குப்பைக்கீரையை சமைத்து சாப்பிட்டனர். இப்படிப்பட்ட வறுமை பாணர் சமூகத்தில் பரவலாக இருந்தது அப்படிங்கிறதையும், அதை போக்குறதுக்கு நல்லியக்குடன் போன்ற வள்ளல்களும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த சிறுபாணாற்று படை நூல் நமக்கு உணர்த்துது.

நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அன்னியின் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: சைமாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
6: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
7: இன்னும் சில மணி துளிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
8: இன்னும் சில மணிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
9: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் BJP தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை

செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300-க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைக் குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யொவேரி முசேவேனி 70%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031ஆம் ஆண்டு வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யொவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டிற்கு பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி

பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் நான்காவது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 தேதிக்கு மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: இன்று ஒரு தகவல்.
5: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: 80 வருடங்களாக சைபால்.
0: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி. நம்ம வாழ்க்கையில் நம்மளையும் அறியாமல் ஒரு சிலர் நம்மளோட பயணிப்பாங்க. ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் கழித்து பார்த்தோன்னா அவங்க இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுவுமே ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு தோணும். ஒரு சிலர் வாழ்க்கையில் நண்பர்கள் இல்லாமல் மேல் சில விஷயங்களும் இருக்கும். அந்த வகையில் வானொலியும் நானும் அப்படின்னு நம்மளோட தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக கே கே தாமஸ் காத்திருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள். வானொலியும் நானும், நம்ம வானொலிக்கு தோணு இது நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா?
7: ஆமாம் மேடம்.
0: 90வது ஆண்டில் ஆகாஷ்வாணி அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த நாட்களில், இந்த நேரத்தில் வானொலியும் நானும் அப்படிங்கிற பகிர்வில் உங்களோட பேசுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள்.
7: வணக்கம்.

0: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். ஆனா என் பேர் கே கே தாமஸ் நான் வானொலியில பதிவுறேன். ஆனா என்னுடைய பெயர் வந்து கே கிருபாநிதி தாமஸ். எங்க ஊர்ல கிருபாநிதி சார் அல்லது கிருபா சார்னா தான் தெரியும், கே கே தாமஸ் எல்லாருக்கும் தான் தெரியும்.
1: வானொலி தொடர்ச்சியா கேக்குறவங்களுக்கு தான் கே கே தாமஸ் சொன்னா தெரியும் இல்லையா?
0: ஆமா, வானொலி தொடர்ச்சியா கேக்குறவங்களுக்கு தான் கே கே தாமஸ் தெரியும். உங்களுக்கு எங்க ஊரை பொறுத்தவரைக்கும் கிருபாநிதி சார் தான் தெரியும். ஆனா வானொலி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா.
1: 50 ஆண்டுகளுக்கு மேல?
0: ஆமா, இப்ப எனக்கு வயது 67.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க.
0: அதுல வேற நேற்று எனக்கு என்னுடைய சான்றிதழ் பிறந்த நாள் சார், 12/59 நான் பிறந்த தேதியில் நேற்று எனக்கு வானொலியில இருந்து அழைப்பு வந்தது. அது என்னுடைய பிறந்த நாள், அதாவது அது சரியான பிறந்த நாள் இல்லாட்டாலும் சான்றிதழ் பிறகு எனக்கு பிறந்த நாள் மாதிரி வச்சிருக்கு.
1: அந்த நாள்ல இங்க பேசுறதுக்கான அழைப்பு வந்தது, நீங்க சந்தோஷப்படுறீங்க.
0: அழைப்பு நேரத்துல இருந்தது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நான் பேசுறேன்.
1: சரிங்க சார்.
0: அது நான் என்னுடைய 16-17 வயதுல இருந்து வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கேன். வானொலி அதுவும் ஆல் இந்தியா ரேடியோ ரொம்ப அதிக முக்கியத்துவம் இருக்கம்மா. அது நான் வந்து பொதுவாகவே பி இந்தியன் பை இந்தியன், நம்முடைய நாடு அப்படி நாடுங்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம். ஆல் இந்தியா ரேடியோவில் ஆல் ரேடியோ எல்லா வானொலியில இருக்கிற ஒரு கருத்தை நான்
1: முன்மொழிவேன்.
0: அதாவது என வானொலியில பல துறை, எல்லா துறையிலும் என்னை மட்டும் இல்ல, வானொலி வந்து வழங்கப்படாத முதுகலை பட்டங்கள் என்ன எனக்கு வானொலி தான் தரும்.
1: சூப்பர் சூப்பர்.
0: அதாவது கையில தரல, ஹார்ட் காப்பின்னு பாத்தீங்களா,
1: அந்த அளவுக்கு நீங்க அனுபவம் பெற்றதா உணர்றீங்க இல்லையா?
0: அதுல எனக்கு முதுகலை பட்டம் அளவுக்கு நான் சாதாரண நாங்க படிக்கிறது 75 லெவன்த் அந்த கல்வி அப்புறம் அந்த நேரத்துல தான் செலுத்தி அது அதை தாண்டி இப்ப எனக்கு 2 முதுகலை பட்டம் கிடைக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு என்னுடைய
1: அறிவு வளர்ந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறதாவும் நிறைய
0: உதவியா இருந்தது வானொலி தான். வானொலி வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்த குரல்.
1: சூப்பர் சூப்பர்.
0: அந்த கண்ணுக்கு தெரியாத காந்த குரல் எனக்கு வந்து எனக்கு என்னை அறியாமலே எனக்கு அறிவூட்டி கொண்டே இருந்தது. நான் வேற எனக்கு சினிமா பாடல்கள் வந்து அதிகமா கேட்கறது இல்லை, எனக்கு அதுல பட்சியம்
1: இல்லை.
0: இப்ப நேயர் விருப்பத்துல எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு எந்த பாட்டு எந்த படம்னு தெரியாதனால நான் அதிகமா கேட்கறது இல்லை. ஆனா நான் இந்த கல்வி நிகழ்ச்சிகளை கேட்பேன், செய்திகளை தவறுறது
1: இல்லை.
0: ஏன் ஆங்கில செய்திகள்ல தான் துவக்க காலத்துல ஆங்கில செய்திகளை ரொம்ப தெளிவா மறுபடியும் கேட்டுருப்பேன். அது எந்த டைம்ல ஆங்கில செய்தி இருந்துங்கிறத தெரிஞ்சு
1: கேட்பேன்.
0: கிரிக்கெட் வந்து 76-77 கிரிக்கெட் வந்து முழு நேரமும் 9:55-4:25 இங்கிலீஷ்லயே காமெண்ட்ரி போடுவாங்க மாமன். அதெல்லாம் நான் ரொம்ப கேட்டேன். அதுல எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் புளியும், அதாவது சரளம் வர்றதுக்கு ஆங்கிலம் நல்லா புரியறதுக்கு எனக்கு வானம் இருக்கு. மட்டும் இல்லாம எனக்கு நிறைய வாழ்க்கை நண்பர்கள் மாணவர்கள் தெரியாது, அது தெரியவே செய்யாது,
1: வானொலி மூலமா கிடைச்ச நண்பர்கள் சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா, வானொலி மூலமா எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. சிங்கம்பாறை அமிர்தியா, சிக்கியூரி, நகர், ஈஸ்வர் முத்தி ஐயா, மும்பையில இருந்து நடராஜன் ஒரு ஐயனை பார்த்து வந்த அந்த மும்பை நடராஜ், அது மாதிரி முடிவுக்கானதுல ஒரு நடராஜ் ஒரு ஐயா இருக்காரு, வயது 92 ஐயா சபைக்கு, அவருக்கு எனக்கு கடிதம் போட்டு ஐயா நான் உங்க வானொலி பேச்சு அடிச்சு கேட்பேன். மட்டும் இல்லாம அப்படின்னு அவரு எங்கேயோ ஒரு ஆட்டோ பிடிச்சு என்னை பார்த்து வந்தார்.
1: நன்றி சார், நன்றி.
0: அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது,
1: மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம மேல ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அன்பு கொண்டு ஒருத்தர் நம்ம கிட்ட வரும்போது
0: இல்லாத ஒரு நட்பு வானொலி மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில இன்னைக்கு நிகழ்ச்சியில வானொலியும் நானும் பகுதியில உங்களுடைய அனுபவங்களையும் மகிழ்வு சந்தோஷங்களையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: எனக்கும் நானும் நன்றி செலுத்துறேன். நிலையத்திற்கு நன்றி, வானொலிக்கும் நன்றி. வானொலி 90 ஆண்டு இல்ல, பல 90 ஆண்டுகள் வாழ்க்கை என வாழ்க்கை.
1: நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மணித்துளியும் உங்களோடு.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி. ஆமாங்க, 90வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிற நம்ம ஆகாஷ்வாணியில வானொலியும் நானும் பகுதியில இன்னைக்கு கே.கே. தாமஸ் அவர்கள் அவங்களுடைய மகிழ்வையும் சந்தோஷத்தையும் வானொலி மூலமா தான் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. ஸ்ரேயா கோஷல் குரல்ல தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடரலாம்.

நிறைய வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த காலத்துக்கு தகுந்த உகந்த பயிர்களை தேர்ந்தெடுக்கணும், நீரை பயன்படுத்தக்கூடிய முறை, அதுக்கப்புறமா மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கிடுறது, நிழல் வலை அமைத்தல், அது மட்டும் இல்லாமல் கோடை உழவு செய்தல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதாக பாடல் வந்துட்டே இருக்குது, அடங்க மறு திரைப்படத்திலேருந்து சத்யபிரகாஷ் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நேரம் காலை 7:37. அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் 500 ஹெக்டேர்லேயும், பயிறு வகை பயிர்கள் 500 ஹெக்டேர்லேயும், மற்ற பருத்தி 70 ஹெக்டேர்லேயும் பயிரிடப்பட்டு வளர்ச்சி முதல் அறுவடை வரைக்கும் பல்வேறு வளர்ச்சி நிலையில் இருக்குது. அதிகரித்து வரக்கூடிய வெப்பநிலை மற்றும் வெப்ப அலை மற்றும் வெப்பநிலையிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கம் பரணி இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்கு வகைகள், பழ வகைகள்லாம் என்னென்ன விலையில் விற்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 28 ரூபாய்க்கும், சுரக்காய் 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 64 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 25 ரூபாய்க்கும், கோவக்காய் 45 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கட்டு 15 ரூபாய்க்கும், புதினா 46 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 36 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும், மாங்காய் 20 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 24 ரூபாய்க்கும், கேரட் 46 ரூபாய்க்கும், பீட்ரூட் 40 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 44 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 160 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 180 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், கருணக்கிழங்கு 100 ரூபாய்க்கும், சிறுகிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 70 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, நாட்டு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் எல்லாம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 90 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 60 ரூபாய்க்கும், சீத்தாப்பழம் 100 ரூபாய்க்கும், கிர்னிப்பழம் 50 ரூபாய்க்கும், மாம்பழம் 80 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எந்தெந்த பழ வகைகள் எந்தெந்த அளவில் உடம்புக்கும் மனசுக்கும் சத்து தருதோ, காய்கள் சத்து தருதோ, அதை தேடி பார்த்து சாப்பிட்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் அதிக சந்தோஷமாக்குறதுக்கு ஒரு சுலபமான வழின்னே சொல்லலாம். பாடல் வந்துகிட்டே இருக்குது ஜிவி பிரகாஷ் இசையில் சைரன் திரைப்படத்துலேருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. இப்படி அமரும் உம்மிடம் ஒரு விஷயம் கூற வேண்டும்.
1: என்ன விஷயம் அண்ணா, கூறுங்கள்.
2: எனக்கு திடீரென்று ஒரு ஆசை மந்திரியாரே.
1: இந்த மன்னர் என்ன ஆசையை குறித்து சொல்ல போகிறார் என்று தெரியவில்லையே. அதை நிறைவேற்ற நான் எங்கெல்லாம் அலைய போகிறேனோ, என்ன பாடுபட போகிறேனோ, இறைவா என்னை காப்பாற்று.
2: என்ன மந்திரியாரே, யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்.
1: அது வந்து மன்னா, தங்களது ஆசையை நிறைவேற்றிட என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
2: அதற்கு நான் இன்னும் எனது ஆசையை கூறவில்லையே மந்திரியாரே.
1: அவசரப்பட்டு அந்த திடீர் ஆசையை தாங்கள் கூறினால்
2: ஒரு தியேட்டருக்கு சென்று திரைப்படம் பார்க்க வேண்டும்.
1: இவ்வளவுதானா? கூறுங்கள் மன்னா, எந்த தியேட்டருக்கு செல்ல வேண்டும்? உடனே ஆன்லைனில் டிக்கெட்டை புக் செய்து விடுவோம்.
2: அங்குதான் இருக்கின்றான் இந்த 73 ஏசி மன்னன்.
1: திரைப்படம் பார்ப்பதில் என்ன மன்னா ட்விஸ்ட்?
2: தியேட்டருக்கு இந்த மன்னன் போக போவதில்லை. தியேட்டர் இந்த அரண்மனைக்கு உள்ளே வந்தாக வேண்டும்.
1: இவ்வளவுதானா? சரி, ஒரு ஹோம் தியேட்டரை வாங்கி விடுவோம்.
2: ஹோம் தியேட்டர் அல்ல, உண்மையான ஒரு பெரிய தியேட்டர். அது உடனே இங்கு வந்தாக வேண்டும். அதில் நான் திரைப்படம் பார்த்தே ஆக வேண்டும்.
1: மன்னர் திடீர் ஆசை என்று கூறும் போதே தெரியும் இப்படி ஏதாவது ஒரு ட்விஸ்டை வைப்பார் என்று. இப்போது என்ன செய்யலாம் யோசிப்போம். மன்னா, ஜூனோவை அழைப்போம், உதவி கேட்போம்.
2: உடனே ஜூனோவை அழையுங்கள்.
1: எங்கே அந்த அற்புத விளக்கு? எடுப்போம், தேய்ப்போம். உடனே ஒரு பெரிய தியேட்டரை இந்த அரண்மனைக்குள் கொண்டு வர வேண்டும்.
3: இதோ எனது மாய

0: ஆஹா ஆஹா, எவ்வளவு பெரிய திரையரங்கம், அதுவும் ஏசி திரையரங்கம். நல்ல பெரிய ஸ்கிரீனாகத்தான் இருக்கிறது. நல்ல ஒரு சீட்டாக பார்த்து அமர்ந்து விட வேண்டும். திரைப்படம் பார்க்கும் போது பாப்கார்ன் வேண்டாமா? பாப்கார்ன் எங்கே? என்ன மந்திரியாரே, ஜூனோ உளறிக் கொண்டிருக்கிறது. தியேட்டரில் தருகின்ற பாப்கார்னை தானே கேட்டேன், அதில் எப்படி கெமிக்கல் கலந்திருக்கும்?
1: மன்னா, ஜூனோ கூறுவதிலும் விஷயம் இருக்கிறது. வெளியேயும் தியேட்டர்களிலும் விற்கப்படும் பாப்கார்ன்களில் பெரும்பாலும் வெண்ணெய், உப்பு, சர்க்கரை மற்றும் மறைக்கப்பட்ட ரசாயனங்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டு இருக்கும். வெண்ணெய் சுவைக்காக டயாசிட்டில் என்ற பிளேவரை பயன்படுத்துகிறார்கள். இது நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மன்னா,
0: என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? பாப்கார்ன் உடலுக்கு நல்லது என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பாப்கார்னில் ரசாயனம் கலக்கப்படுகிறதா?
1: சுவைக்காக சேர்க்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். மன்னா, ஒரு திரையரங்குக்கு சென்றாலும் அல்லது வீட்டில் எல்லோரும் சேர்ந்து டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, தட்டில் பாப்கார்ன் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு பாப்கார்ன் ஒரு சுவையான நொறுக்கு தீனி. இந்த பாப்கார்ன்கள் சுவையாக மொறுமொறு என்றும் விதவிதமான சுவையுடன் இருப்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை விரும்பி சாப்பிடுகின்றனர். அதனால்தான் என்னவோ கடைகள் இந்த பாப்கார்னை விதவிதமான டேஸ்டில் பாக்கெட்டுகள் விற்பனை செய்கிறார்கள். பல்வேறு சுவைகள் கிடைக்கும் பாப்கார்ன் வாங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்னில் ரசாயனம் இருக்காது. அதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், நாமும் சாப்பிடலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எண்ணெய் கலக்காமல் ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்ன்களில் பழங்கள், காய்கறிகளை விட ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், நார் சத்தும் அதிகம். உடல் எடையை ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்ன்கள் குறைக்கும் என்று கூறுகிறார்கள்.
0: மந்திரியாரே, மந்திரியாரே, என்ன மந்திரியாரை காணவில்லை? என்ன, எப்படி இருந்தாலும் இங்குதானே வர வேண்டும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன். இப்போது இந்த பாப்கார்னை சாப்பிட்டுக் கொண்டே திரைப்படம் பார்ப்போம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நெக்ஸ்லின்.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இவ்வளோ நேரம் கேட்டு ரசிச்சிங்க. வணக்கம் வரணி. இன்னும் சில மணி துளிகளில் செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து திரையருவி கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தித்திக்கும் திரையிசை பாடல்களும் தவிட்டாத திரை தகவல்களையும் வழங்கும் திரையருவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஒரு சிலரை பார்த்தாலே நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடும் இல்லையா திவ்யா?
0: ஆமா, என்னைய பார்க்கும்போது உங்களுக்கு வருது அந்த மாதிரியா?
1: ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு சில பாடல்கள் கேட்கும்போது மனசுல உள்ள கவலைகள்லாம் மறந்து நம்மளையும் அறியாம நம்ம ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போயிருவோம். எப்படி நீங்க வந்த உடனே நான் மட்டும் தனியா இருந்தப்போ இல்லாம நீங்க வந்தவன ஒரு சந்தோஷமான ஒரு உலகத்துக்குள்ள நான் போனேனோ, அதே மாதிரி இந்த சில பாடல்கள் சில கவிஞர்களுடைய சில இசையமைப்பாளர்களுடைய பர்டிகுலரா சில நடிகர்கள் நடிச்ச பாடல்களுக்குள்ள கேட்கும் போது நம்மளையும் அறியாம ஒரு ஒரு வைப் வந்து நமக்குள்ள புகுந்துடும் இல்லையா?
0: நீங்க சொன்னீங்க, தனியா இருக்கிறத விட நம்ம சேர்ந்து இருக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாகுது.
1: கண்டிப்பா
0: சில பாடல்கள் நம்ம கேட்கும் போது ஒரு சிலருக்கு வந்து பாட்டு பிடிக்கும், அதாவது சிலருக்கு இசை பிடிக்கும், சிலருக்கு பாடினவங்களை பிடிக்கும்,
1: சிலருக்கு அந்த பாடல் காட்சி அமைக்கப்பட்ட அந்த இடங்கள் விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, அதனால இந்த மூன்றும் கலந்த ஒரு கலவை தான் இன்னைக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சி. என்னடா ஒண்ணு புரியலையே,
1: இசையமைப்பாளர் ஒரு கவிஞர் ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷன்ல போக போறீங்க மட்டும் தெரியுது. அது என்ன காம்பினேஷன், யாரோட காம்பினேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்க நேர்களோட சேர்ந்து நானும் காத்திருக்கேன்.
0: ஆமா, இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி இவங்களோட காம்பினேஷன்ல வந்த சூப்பர் ஹிட் பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில நேர்களுக்கு கேள்விகளா கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க தாராளமா எங்களுக்கு கால் பண்ணலாம்.
1: கண்டிப்பா நமக்கு வந்து பாடல் கேட்டுட்டே இருந்துட்டு நமக்கு வந்து இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சிலருக்கு தெரியாது, இன்னும் சிலருக்கு இது யார் இசையமைச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ முதல்ல நம்ம ஒரு க்ளூ கொடுத்துட்டோம், இவங்க மூணு பேரோட காம்பினேஷனில் உள்ளதுதான் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு. பதிலை சொல்கிறதுக்கு நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-2516-1113 மற்றும் 0462-2516-1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு நம்மளுடைய கேள்விக்கு பதிலை சொல்லலாம்.
0: நம்ம நிகழ்ச்சியினைக்குடைய முதல் நேயர் வணக்கம்.
2: நல்லா
0: இருக்கும் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க மேடம்.

0: சொல்லுங்க சார்,
1: பாடுங்க.
2: பூமாலை பொலிறது, இது இது ரஜினிகாந்த் மேடம், தம்பிக்கு எந்த ஊரா?
1: நீங்க அந்த பாட்டு வரிய கரெக்டா அந்த டூன்ல பாடிட்டு மத்த எல்லாத்தையுமே மாத்திட்டீங்க. இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு வரக்கூடிய ஒரு பாடல்.
2: ஆமா, பொன்மாலை
1: ரஜினி கிடையாது,
2: ரஜினி தானே?
1: இல்ல கிடையாது,
3: ராஜசேகர் அதில் வருவாங்க. பரவாயில்ல, அருமையாக முயற்சி பண்ணாங்க, நன்றிங்க சார், நன்றி. அதாவது அந்த டியூனை வந்து அழகாக பிடிச்சிட்டாங்க.
1: ஆமாம், டியூனை அழகாக பிடிச்சிட்டாங்க, வரிகளையும் மாற்றிட்டாங்க, ஹீரோவையும் மாற்றிட்டாங்க, படம் பேரையுமே மாற்றிட்டாங்க.
3: ஆமாம், வைரமுத்து அவர்களுடைய முதல் பாடல், இளையராஜா இசையில் எஸ்பிபி பாடின இந்த பாட்டு சூப்பராக வந்து அந்த பொன்மாலை பொழுது வந்து அழகாக விவரித்து.
1: நிச்சயமாக இன்றைக்கும் நம்ம ஏதாவது ஒரு சாயங்காலம் நல்ல ஒரு மலத்துளி வர மாதிரி இருக்குது, இல்லை ஒரு நல்ல மனசு ஒரு மகிழ்வோடு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டு கேட்கணும் தான் மனசு தேடும் இல்லையா?
3: கண்டிப்பாக. இப்போ நம்ம அடுத்த நேரம் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசி. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். சிவகாசில இருந்து தேவிஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
4: ஆமா, நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
4: போடுங்க.
3: கேளுங்க,
1: போடுங்க.

0: குட்டுமலரே, அமுதம் குட்டுமலரே,
1: வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தது.
0: நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி, உங்களுக்கு மகிழ்ச்சி.
2: இன்றைக்கி நம்ம திரையரவு நிகழ்ச்சியில் இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி இவங்க இணைந்து இவங்களுடைய காம்பினேஷனில் உருவான பாடல்களை தான் நம்ம கேள்வியாக கேட்டுட்ருக்குறோம். சூப்பராக முருகனும் தேவிஸ்ரீயும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு தொடரலாம்.
1: கூலி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடல் கேட்டுட்டே தடை தெரிஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. திரையருவி நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல யார் இங்கேருந்து காத்துட்ருக்காங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? விஜயா, உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
2: ஆ, கொடுங்க.
1: ஆ, கேளுங்க.

0: கேட்டிங்களா விஜயா, அந்த மியூசிக் கேட்டோடனே எந்த பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா?
1: மண்வாசனை படத்துல
0: ஆ, மண்வாசனை படத்துல இருந்து.
2: ரியாக்ஷன்லயே திவ்யா கூட கொஞ்சம் பாட ட்ரை பண்றாங்க.
0: இல்ல, அதான் விஜயா அவனை பாட விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: ஆஹா,
0: சூப்பர் விஜயா, அருமையா கண்டுபிடிச்சிங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்ததற்கு. நன்றி நன்றி.
2: நீங்கள் அவனுக்கான கவனிச்சிங்களா திவ்யா? நம்ம வந்து இந்த பாடலுக்கு கேள்வி கேட்கும்போது பதில சொல்லாமல் நேர்கள் பாடியே கட்டுறாங்க.
0: அந்த அளவுக்கு அவங்களோட கலந்து விட்ட ஒரு பாடல்கள்,
2: ஒன்றாக கலந்துருக்கு இந்த பாடல்கள், இந்த இசை, இது எல்லாமே. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இந்த மாதிரி இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி அவங்களுடைய முயற்சியில், அதாவது அவங்களுடைய காம்பினேஷனில் உருவான பாடல்களை தான் நம்ம இன்றைக்கி கேள்வியாக நேருக்கு கேட்க போகிறோம். தொடர்ந்து தெரியறவி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருங்க.
0: 8:15 நம்ம ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்க இருக்கிறோம். ஸோ அதனை தொடர்ந்து 8:30 நம்ம திரையரவு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்தேருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 8:30 மறுபடியும் திரையறிவு நிகழ்ச்சியோட தான் நேரம். உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில இளையராஜா, எஸ்பிபி, வைரமுத்து இவங்களுடைய காம்பினேஷன்ல உருவான பாடல்களை பத்தி தான் நம்ம கேள்விகளா கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா திவ்யா?
0: ஆமா, நம்ம நிகழ்ச்சியில நேரும் வந்துட்டாங்க, பேசிடலாமா? வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சொல்வது வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர். இருவரும்
0: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கிறோம். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கஷ்டமான
1: பாட்டு.

0: நாடும்.
1: கேட்டிங்களா என்ன பாட்டு தெரிஞ்சதா?
2: ரொம்ப கஷ்டமா கொடுத்துட்டீங்க.
3: தெரியும், நம்ம ஈஸியான பாட்டை வந்து போட்டுட்டு உங்களுக்கு கஷ்டமானது கொடுக்கேன்னு சொன்னாலும் சந்திரசேகர் சார் உடனே ஆஃப் ஆயிருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா
2: இல்லை
3: நல்லா

0: சொன்னேன் மேம், இது ரொம்ப ஈஸியான பாட்டு தான்.
1: கண்டுபிடிங்க சொல்லுங்க.
0: அப்பவோ கட்டுப்பிடிச்சிட்டேன், இருந்தாலும் பாட்டு இருக்கே அப்படின்ட்டு நாலு வரி கேட்ப கூட. இது
1: சொல்லுங்க.
0: வந்து நீதானே என் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை என் சத்தம், அப்படி ஒரு மேஜ பாட்டு.
1: அதே பாட்டுதான். இவ்வளவு சூப்பரா கண்டுபிடிச்சிட்டு கஷ்டமான பாட்டு அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்றீங்க?
0: சும்மா சொல்ல வேண்டியதுதான்.
2: என்ன படம் சொல்லுங்க பாப்போம்.
0: படமா? படம் நிஜமாலுமே கஷ்டம். நீங்க க்ளூ கொடுத்துருங்க படத்துக்கு.
2: நித்தியான முடியும்.
1: என்ன பாடல் கேக்கலாம்? வணக்கம்
3: அன்பு சகோதரிகளுக்கு, காலை வணக்கம்.
2: சுப்பிரமணியன் சார்
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், உங்களுக்கான பாட்டு வருது கேளுங்க.

0: கேட்டீங்களா? சரி.
1: பாணி கீதவாணி,
0: சூப்பர்.
1: அந்த பாடல் இதுக்கு முன்ன குட்டி உள்ள பாடல் படம் எல்லாம் தெரிஞ்சது.
0: இது இது
1: அவங்க அவங்க சொல்லிட்டாங்க,
0: இதுக்கு
1: நல்ல பாட்டு, நல்ல கார்த்திக் படம் அந்த படம். இந்த படம் படம் பேர் தெரியல, ஆனா நீ கீதவாணி அந்த பாடல்.
0: ஆமா, இதுவும் கார்த்திக் நடிச்ச திரைப்படம் தான், பாடும் பறவைகள் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து அந்த கீதவாணி. அதே தான் பாத்தீங்களா, பேரை கேட்ட உடனே டக்குன்னு ஹீரோயின் பேரை சேர்த்து சொல்லிட்டீங்க. ஓகே, அழகா பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க சார். அதுவும் அந்த பாட்டுடைய ஆரம்பத்தில் அது கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு டக்குன்னு அவங்களுக்கு தோணிடுச்சு, இது இந்த பாட்டு.
2: அது அந்த இசை வந்து நம்மளுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான ஒரு ஊடுருவலை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம்.
0: கண்டிப்பாக இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துட்டு நேர்களோட தொடர்ந்து நம்ம தெரியவின் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: கண்டிப்பாக.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைஞ்சிருக்கிறோம். திரையரவி நிகழ்ச்சியோட இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில இளையராஜா, எஸ்பிபி, வைரமுத்து காம்பினேஷன்ல வந்த பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது யாரு எங்கிருந்து பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் திவ்யா மேடம், கோமதி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கலைநல்லூர் மாணிக்கலிருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
0: மகாலட்சுமி, உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? இதுவும் ஈஸியா தான் இருக்கும், இதுவும் ஈஸியா தான் இருக்கும், கேளுங்களேன்.
3: கண்டு தென்றலும் இன்று போனதுண்டு, உன்னை காண வேண்டில.
0: சூப்பர் சூப்பர், அதான் நீங்க பாடினது எங்களுக்கும் கேட்டுடுச்சு, நீங்க பதில் சொன்னதும் கேட்டுடுச்சு. சூப்பர் மகாலட்சுமி, பார்த்தீங்களா, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி நிகழ்ச்சி அடைந்ததுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
0: ரொம்ப முயற்சி பண்றாங்க, பட் கிடைக்கல போல லைன்.
1: கண்டிப்பா, ஏன்னா பாடல்கள் அப்படி எப்படியாவது அடுத்த பாட்டு நமக்கு பதில் சொல்லிடணும். ஏன்னா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஒரு குரல்ல வைரமுத்து வரினா கேட்கவா வேணும். ஸோ கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கணும்னு நிறைய பேர் போட்டி போட்டுட்டே வருவாங்க. அடுத்து யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடல் கேட்டு தொடரலாம்.

0: இதுதான் கேட்க மாட்டேன், இந்த பாட்டை தான் நான் கேட்பேன், இந்த பாட்டுக்கு நான் யாராவது பதில் சொல்ல வர்றாங்களான்னு கண்டிப்பா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து முயற்சி பண்ணி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. வணக்கம்,
1: இறங்க கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யாரு இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: திரைப்படம் போதும், என்ன திரைப்படம்
2: சொன்னீங்கன்னா
0: போதும். விட்டா பாடுவீங்க,
2: கிட்டாரன்னு தெரியல, மொட்டை மாடியில இருந்து அதுல இம்ப்ரெஸ் ஆகி மேடம் இது வந்து வேற லெவல் இந்த படம், அந்த 80கள் நினைக்கிறேன்.
1: ஆமா கண்டிப்பா. கோமதிக்கு கோமதி வணக்கம் சொன்னாங்க, நீங்க கேட்டீங்களா?
0: கோமதி நமசிவாயமுக்கு கோமதி நாராயணன் வணக்கம் சொன்னேன்.
2: பாடல் கண்டுபிடிச்சு இதுல வந்து
0: எப்படியாவது அந்த பாட்டு ஆன்சர் சொல்லிடுங்க
2: மேடம்.
0: குட் மார்னிங், வணக்கம் வணக்கம்.
1: நன்றிங்கம்மா, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க, நன்றி. அதுவும் அந்த லைன் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த முகில் இனங்கள் அழகின்றதே முகவரிகள் தொலைந்தனவோ.
0: அந்த பாடல் அந்த ஒரு வரி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணோம், அது அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு அந்த படத்தை பற்றியும் அந்த நினைவுகளுக்கும் கொண்டு போயிட்டுங்கிறத அவங்க பதில் சொல்ல.
1: அந்த இரவு நேரத்தை அவர் வைரமுத்து அவர்கள் வர்ணித்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த மேகங்கள் முகில் இனங்கள் அது வந்து அட்ரஸ் தெரியாமல் அலைதான், அதை பார்த்துட்டு அது அழுதான். அதை வந்து எஸ்பிபி பாடும்போது இப்போ இந்த சின்ன குழந்தை நம்ம அழும்போது நமக்கு வந்து ஒரு சிரிப்பு வரும் இல்லையா, அந்த மேகம் அழுறதை பார்த்துட்டு அழுதிடுமோ அப்படின்னு சொல்லும்போது வந்து

0: லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பாடுவார்.
1: கண்டிப்பாக ஒரு புன்னகை ததும்பின்னு அந்த பாடலை கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து எஸ்பிபி அவர்களால் மட்டும்தான் முடியும்.
0: ஆமாம்,
1: அந்த பாட்டுக்கே ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த புன்னகையிலையும்.
0: கண்டிப்பாக நேரும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் அரண்மனை 4 திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: திரையறிவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 இளையராஜா எஸ்பிபி வைரமுத்து காம்பினேஷன்ல வந்து சாங்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நீர்களும் அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர்
1: விளையாட வரப்போ
0: பேச வரப்போற நேயர் வணக்கம். பொதிகை தும்பி பண்ணிட்டு அதே ஞாபகத்துல இருந்ததுன்னா
1: அதே தான் சொல்ல வந்தேன். பொதிகை தும்பியில நிறைய விளையாட்டு விளையாடிட்டு வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
0: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் சார். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா சார் என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா?
1: கேட்டோம்.
0: ஆ
1: என்ன சத்தம் இந்த நேரம்?
0: ம்
1: இந்த பாடல்
0: ம்

0: படம் வந்து புன்னகை மணன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே தான் அதே தான். அது என்ன ஒரு டவுட் உங்களுக்கு, அதான் அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்களே. சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சி வாங்கியதற்கு. நன்றி
0: நன்றி.
1: நன்றி. நம்ம நிகழ்ச்சி கூடிய அடுத்த நேர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
2: செங்குளத்துல இருந்து வளர்மதி.
1: செங்குளத்துல இருந்து
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோமா. உங்களுக்கான பாடல் போட்டுடலாமா?
2: ஆ கொடுங்க.

0: கேட்டிங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா?
1: இதய கோயில் படம் இல்ல, கடலோர கவிதைகள் மேடம்.
0: அதேதான் அதேதான், கிட்டத்தட்ட ரெண்டுமே அந்த ஒரே மாதிரி, அந்த சோகம் பின்னணியில வரும்போது கொஞ்சம் லைட்டா எனக்குமே அந்த பாட்டுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு கேட்கும்போது. சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க கடலோர கவிதைகள் இருந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி நன்றி நன்றி. இந்த பாட்டை வந்து நேர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வந்து கோமதி சொன்னாங்க, பாத்தீங்களா? நம்ம
2: கண்டிப்பா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா வந்து இந்த பாடல்கள்லாம் அந்த காலத்துல வந்து நேர்களுடைய தனிமையும் சரி, அவங்களுடைய கவலையும் சரி, போக்குறதுக்கான ஒரு மா மருந்துனே சொல்லலாம். அதனால அப்ப உள்ள யாரா இருந்தாலும் அந்த பாடல்களை கண்டிப்பா விரல் நுனியில வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படிங்கிற பதில் அப்படிங்கறத வளர்மதி அவங்களுடைய பதில் நமக்கு தெளிவுபடுத்திருச்சு இல்லையா.
0: அதுவும் இந்த மென் சோகம் இளையோடக்கூடிய அந்த பாடல்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட சேர்ந்து அதை அவங்க பயணிச்சிருக்குவாங்கன்றதுனால அந்த பாட்டு
2: பாடல்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்குன்னே சொல்லலாம். சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப ஒரு ஏதோ ஒரு யோசனையில இருக்கோனாலும் சரி, நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போறதுல இந்த இசை வந்து ஒரு பெரிய பங்கா தான் இருக்கு இல்லையா.
0: அப்படிப்பட்ட இசையை நமக்கு வந்து ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டா கொடுத்த இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி அவங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்கள் மூணு பேரும் சேர்ந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. திரையர்வி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் திரையர்வி நிகழ்ச்சியில் நம்ம இளையராஜா, எஸ்பிபி, வைரமுத்து காம்பினேஷன் வந்த பாடல்கள் எல்லாமே அட்டகாசமாக நேர்கள் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச நேர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கலாம்.
2: கண்டிப்பாக இந்த மாதிரியான பாடல்கள் வந்து எப்பயுமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். எவ்வளவு பாடல்கள் வேணாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஆனால் நேரம் கருதி இத்தனை பாடல்கள் மட்டும்தான் நம்மளால் இன்றைக்கி கேள்வியில் கேட்க முடிஞ்சுது.
0: கண்டிப்பாக நேரம் 8:50 இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
6: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
7: ஒரு காடு, அந்த இடத்துல வரி குதிரைகள் கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயம் பார்த்து பசியோடு ஒரு சிங்கம் அந்த பக்கமாக வந்தது. அவ்வளவுதான், பார்த்துட்டுது விரட்ட ஆரம்பிச்சுது. கூட்டம் செதறி ஓடி போச்சு. அந்த சிங்கம் ஒரு வரி குதிரையை பிடிச்சிக்கிட்டுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வரி குதிரைகள்லாம் கொஞ்சம் கூட பயப்படாமல் வழக்கம் போல் மேய ஆரம்பிச்சுட்டுது. பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடல. மனிதனுக்கு 6 அறிவுங்கிறோம், விலங்குகளுக்கு 5 அறிவுங்கிறோம். இருந்தாலும் மிருகங்கள்கிட்ட இருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. முக்கியமாக 5 பாடங்கள் அதுகள்கிட்ட இருந்து கற்றுக்கணும். முதல் பாடம், விலங்குகளுக்கு பயம்ங்கிறது ரொம்ப குறைச்சல். மனிதன் தான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான். நடந்ததை நினச்சி பயப்படுவான், நடக்க போகிறத நினச்சி பயப்படுவான், இல்லாததை நினச்சி பயப்படுவான், மற்றவங்களை பார்த்து பயப்படுவான், மரணத்தை பார்த்து பயப்படுவான். ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது. தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற நிலைமையில தான் விலங்குகள் பயப்படும். ஆபத்து நீங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் கவலைப்படாமல் எப்போதும் போல் வாழ ஆரம்பிச்சிடும். இது நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்தது, விலங்குகள் தோல்வியை கண்டு கவலைப்படுறதில்லை. மனிதர்களில் தவறவிட்ட பேருந்துக்காக கவலைப்படுறவங்க உண்டு. பரீட்சையில் தோல்வியாக கவலை, தேர்தலில் தோல்வியாக கவலை, ஒரு வாய்ப்பு நழுவி போட்டு தான் உடனே கவலை. ஒரு பூனை ஒரு எலியை துரத்திக்கிட்டு ஓடுது. எலி சாமர்த்தியமாக வலைக்குள்ளே புகுந்து தப்பிச்சுக்குது. உடனே அந்த பூனை நாம் தோற்று போயிட்டோமே அப்படின்னு ஒரு மூலையில் உட்காந்து அழறதில்லை. போகிறவங்க வர்றவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி புலம்புறதில்லை. மறுபடியும் வேட்டையாடி தனக்கு தேவையான எலியை அது பிடிச்சிக்கும். மூணு

0: அதாவது விலங்குகள் குழந்தைகளை முறையாக வளர்க்குது. இது ஆச்சரியமான ஒரு செய்தி தான். விலங்குகள் அதுகளோட குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் அதுகளே உணவு கொண்டுகிட்டு வந்து கொடுக்குது. குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வேட்டையாடுறது, எப்படி நீந்துறது, எப்படி ஓடுறது அப்படிங்கிற விவரம்லாம் சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குட்டிகள்லாம் தானாக பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுகளை தனியாக விட்டுடும். அதுக்கப்புறம் குட்டிகளை திரும்பி கூட பார்க்குறதில்ல. குட்டிகளும் தனியாக போராடி வாழ்ந்து காட்டும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மகனையும் விடுறதில்ல, பேரனையும் விடுறதில்ல, கடைசி வரைக்கும் கூடவே இருந்துக்கிட்டு அப்படி செய் இப்படி செய்யின்னு சொல்கிறது. உனக்கு அனுபவம் பத்தாது, பெரியவங்க சொல்கிறத கேளு, இப்படி ஏதாவது சொல்லிட்டு அடுத்த தலைமுறையோட சுயமான வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடுறது மனிதனோட இயல்பு. விலங்குகள் இப்படி இல்லை. நாலாவது, விலங்குகள் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதில்ல. நாளைக்கு நல்லபடியாக விடியணுமேங்கிற கவலை நமக்கு தான். எதிர்காலம் அடுத்த தலைமுறை இப்படி கற்பனை பண்ணி பயந்துக்கிட்டு அதுக்காக சேமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி படாத பாடு படுறான். சிங்கம் பசி எடுத்ததுக்கு அப்புறம்தான் இறை தேடவே ஆரம்பிக்கும், அவ்வளவு தன்னம்பிக்கை. பறவைகள் மழைக்காலம் வந்துடுதுன்னா தேவைப்படுமேங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது உண்டு. எப்போவோ வரப்போகிற தேவையை கண்டு இப்போவே நடுங்கிறது கிடையாது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பெரிய ஞானிகள்லாம் நமக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. விலங்குகள் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அஞ்சாவது விஷயம், விலங்குகள் அதுகளும் வாழும், அடுத்ததையும் வாழவிடும். இப்போ எலியும் பூனையும் சிங்கமும் மானும் எதிரிகள் தான். இருந்தாலும் தேவைக்கு மீறி பசிக்கு அதிகமாக எந்த விலங்குகளையும் கொல்றதில்லை. காடுகளில் எல்லா விலங்குகளும் வாழறதுக்கு இந்த சகிப்புத்தன்மை தான் காரணம். இப்படி இதெல்லாம் நாம் வந்து விலங்குகள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இவ்வளவையும் கேட்டுவிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் நான் வந்து நாய்கிட்டே இருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா என்னன்னு கேட்டேன். அவன் தன்னுடைய காலில் போட்டிருந்த பெரிய கட்டை, அதாவது பேண்டேஜை காட்டி சொன்னான், இனிமே தனியாக ஒரு நாய் நின்றுக்கிட்டு இருந்தா விளையாட்டாக கூட அதை ஒரு கல்லால் அடிக்கக்கூடாதுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா. அப்படின்னா இப்போ அடிச்சிருக்கிறான், அதோட பலன் இவனுக்கு இப்படி ஆகிருக்குது கட்டு போடுற அளவுக்கு. அதனால் மிருகங்கள்கிட்டேருந்து, அதாவது விலங்குகள்கிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம். இந்த உலகத்தில் விலங்குகளும் வாழணும், மனிதனும் வாழணும். அந்த சமநிலை இருக்கிற வரைக்கும் சௌகரியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா அந்த முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது தான் எதை பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்போம். சில சமயம் கூட நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராங்காக இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மற்றவங்களாம் வந்து இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நீ செய்யாத வைக்காத அப்படிங்கிறத நம்ம அப்படி நம்மளை தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கட்டங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருப்போம் இல்லையா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக எடுத்த முடிவு என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். நேர்களை, இந்த நிகழ்ச்சி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462256113 மற்றும் 0462256133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: நான் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு நான் டக்கு டக்குன்னு தைரியமா ஒரு முடிவு எடுத்துறேன் பாத்துங்க. ஆனா என்னுடைய சொந்த வாழ்க்கையை சொந்த பேச்சர்ல வந்து தைரியமா எந்த முடிவு எடுக்க முடிய
0: மாட்டேங்க.
1: ஏன்னா அதுல வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க, இதுல நம்ம சொந்தத்துக்குள்ள உள்ள வீட்டுக்குள்ள யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா நம்ம பிள்ளைகளை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, தைரியமா அதை செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க.
0: அதாவது நமக்குன்னு வரும்போது முடிவெடுக்க முடிய மாட்டேங்குது, மத்தவங்களுக்கு வரும்போது தைரியமா முடிவெடுக்க முடியுது.
1: தைரியமா முடிவெடுக்கிறோம், அந்த வேலையை முடிச்சு கொடுத்துறோம். ஆனா நமக்குன்னு அந்த சொந்தத்துல அந்த தைரியமா ஒரு முடிவெடுக்க முடிய மாட்டேங்குது. அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டதான் நிறைய விழுந்துமா.
0: ஆமா, அதையும்
1: தைரியமா ஒரு முடிவே எடுக்க முடியல.
0: ஓகேங்க சார், நன்றிங்க சார், நன்றி. அதை மற்றவங்களுக்குன்னு எடுக்கும்போது முடிவெடுக்க முடியுது, ஆனால் நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் அதில் நிறைய முட்டுக்கட்டைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக எடுத்த ஒரு முடிவு என்ன, நம்ம நேரிட்டு பேசிடலாம். வணக்கம்
2: திவ்யா மேடம். காலை பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலையர்பட்டிலிருந்து பேசுகிறேன் மேடம்.
0: உங்களுக்கும் காலை வணக்கம், சொல்லுங்கள் சார்.
2: மேடம், எனக்கு 21 வயசில் எனக்கு ஒரு தைரியம் காதலில் வந்தது.
0: காதல்? ஆ,
2: 2 வருஷமாக காலேஜே எங்கள் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு, குடும்பம் எங்கள் குடும்பம் பெருசு.
0: ஆ,
2: அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தேன், 2 வருஷம் ஊர் பக்கமே வர லெட்டர் மூலியமாவே காதலிச்சுக்கிட்டு இருந்தோம்.
0: சரி,
2: 23 வயசுல என்னோட உழைப்பு அந்த காசுக்காக தான் நம்ம குடும்பம் நம்மள ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தனியா வெளிமாநிலத்துக்கு
0: போனேன்.
2: 2 வருஷம் ஊர் பக்கமே வர எனக்காக காத்திருந்தேன் மனைவி. அதுக்கப்புறம் அவங்கள சந்தோஷமா என் காசுல என்னோட தலைமையில நான் ஒத்தையில திருமணம் பண்ணேன்.
0: சூப்பர்.
2: என் சார்பில் யாருமே எனக்கு சப்போர்ட் இல்ல. அடுத்தாப்புலன்னா 2 பையங்க, 2 பையங்களும் அவங்க ஆசைப்பட்டபடி நல்லா படிக்க வச்சேன். அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னோட உழைப்புல சொந்த வீடு
0: கட்டினேன்.
2: இந்த 45 எனக்கு வந்து 57 வயசு ஆகுது. இந்த 45 வயசுக்குள்ள எல்லாமே என்னோட தனி முயற்சி, ஏன்னா யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு காத்து இருந்ததும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கும் அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த தலைமுறைக்கு தலைப்புகள் பூரா அந்த 90 ஆண்டுகள் தலைப்புகள் அருமையா கொடுத்துட்டு இருக்கேன். அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.
0: நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்குடைய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. கோட்டியப்பட்டு சார், உங்களுடைய இனிப்பு கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக கேட்க
3: மாட்டேங்குது. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க. சொல்லிடலாம்.
3: நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கே தன்னால அதாவது ஒரு நிதானம் வரும். இந்த நிதானம் வரும்போது நாம வந்து அந்த நேரத்துல கோவப்படாம இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியா இருக்குமா. ஆமா,
0: நன்றிங்க சார். நம்ம வாழ்க்கையில ஒரு தைரியமா முடிவெடுக்கணும் அப்படிங்கும் போது நம்ம ஒரு நிதானமா இருந்தா அந்த முடிவை எடுக்கலாங்கிறது தான் அழகா நம்ம கோட்டிப்பன் சார் சொன்னாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தைரியமா எடுத்த ஒரு முடிவு என்ன, நம்ம நேயர்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துல இருந்து விஜயாண்டி இசையமைச்சு அவரே பாடின பாடல் காற்றலையில கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக எடுத்த முடிவுனா நீங்கள் எதோ சொல்வீங்க அப்படின்னு தான் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்குடைய நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன். யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: சோரங்கடலேருந்து முத்து ஆசிரியர் பார்த்தீங்கன்னா குமரி.

0: மாவட்டம்.
1: சொல்லுங்க.
0: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள் உங்களை. காரணம் என்னன்னா, முடிவு ஒடுக்க பத்திருக்கீங்க. 1979 எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? எங்க வீட்டு பொண்ணுக்கு அந்த டைம்ல கண்ணுல ஒரு டிஃபெக்ட், அப்ப என்ன பல மருத்துவர்களை ஊராளும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு போய் சந்தேகம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா, எங்க ஊர் பக்கத்துல மாற கோவில் ஒரு முருகன் கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போய் பொண்ணு டாக்டர் ஒரு 5 பேரையும் போட்டு என் பொண்ணு எடுக்க சொன்னேன். பொண்ணு அந்த டைம்ல 1 அந்த பொண்ணு சின்ன துண்டு எடுத்தாங்க. அந்த துண்டு எடுக்கிற பேர் வந்து டாக்டர் பாலசுப்ரமணியம். அந்த மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அழகு கண்ணில் குணம் ஆயிடுச்சு. இந்த முடிவுக்கு அந்த சுவாமி தான் சாத்தியம் சொல்லிக்கொண்டே வாழ்த்து அடைபடுகிறேன். நன்றிய நன்றிய நன்றிய வணக்கம்.
1: நன்றிங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். புன்செரிப்பை தவள விட்டுக் கொண்டிருக்கின்ற திவ்யாவிற்கு
1: வணக்கம்.
2: தேனி மாவட்டம் சின்னமுளம் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்க.
2: நான் வந்து தைரியமாக முடிவெடுத்த தன்மைன்னு சொல்லி பார்க்கும் போல, நான் 29 வந்து முதுகலை பட்டதாரி பணிபுரிந்தேன்ப்பா. ஆனா வந்து துறை தேர்வு எழுதுனா மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியா போலாம். நான் கொஞ்சம் தயக்கம் காட்டினேன். ஏன் என்ன காரணம்னா, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியா போனா பொறுப்பு அதிகமா இருக்கும், எல்லாரையும் நல்லபடியா பணியை செய்ய வைக்கணும், அந்த குணம் இருந்தாத்தே போலான்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்தினாங்க. என்னுடைய கணவர் வந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் போனதுனால அவர் கொடுத்த ஊக்கத்தினால நீ தேர்வு எழுதி கட்டாயம் பாஸ் பண்றேன்னு சொன்னாரு. ஒரு முறை ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன்ப்பா. என்னுடைய நேர்மறை சிந்தனையினாலும், அதாவது புன்சிரிப்பு உங்களை போல புன்சிரிப்பை தவளைக் கொண்டு பணி செய்ததாலையும், ஆசிரியருடைய மத்தியிலையும் பிள்ளைகளுடைய மத்தியிலையும் ஊர் மக்கள் மத்தியிலையும் நல்ல பேரை பெற்று 6 மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியேற்று பணி நிறைவு பெற்றிருக்கப்பா. அந்த தைரியமான முடிவு, அந்த சமயத்துல முடிவெடுக்காட்டி இன்னும் நான் வந்து மேல்நிலை பள்ளியில வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியேற்றி பணி நிறைவு பெற்றிருப்பேப்பா. அந்த தைரியமா முடிவெடுத்த தருணம் தான்ப்பா என்னை வந்து வாழ்க்கையில் உயர்த்தி இருப்பா.
1: சூப்பரா சொன்னீங்க.
2: நன்றிப்பா.
1: சூப்பரா சொன்னீங்க. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏல வந்து காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க.
3: அந்த முடிவு பார்த்தீங்கன்னா 1986 நவம்பர் 14 ஒரு கிளினிக்கு சொந்தமாக தேர்ந்த கடன் உடனே வாங்கி உறவுகள்லாம் துணை இல்லாமல் மற்றவர்களோட கிளினிக் தேர்ந்தாச்சுமே. ஆனால் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை தேர்ந்தாச்சு. சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா கடுமையான கட்டல் கிளினிக்கை மூடி வச்சுக்குமே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த புறாமல் நம்ம வேட்டை கேட்கவில்லை. அவனுக்கெல்லாம் வேணும்னு சொன்னவனெல்லாம் அப்புறம் திங்கக்கிழமை மறுபடியும் கிளினிக் சேர்ந்து இப்போ 41 இந்த கிளினிக்கு காலடி வச்சு ஓடி
1: இன்னும் தொடரட்டும் அப்படின்னு நாங்களும்
3: ஆமா 41 அந்த கிளினிக் ஓட்ட முடியாது.
1: இன்னும் மேன்மேலும் தொடர்ந்து நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க சார். அதாவது அந்த கிளினிக் ஆரம்பித்த அந்த 1 கூட அப்படியே ஞாபகம் வச்சு அழகாக சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் சில முடிவுகள் நமக்கு வந்து எடுக்கவா வேண்டாமா அப்படின்னு நம்ம வெளியிடங்கள்லேருந்து அதை நம்ம சுற்றி இருக்கிறவங்கிட்டருந்து ஒரு முட்டுக்கிட்ட வரலாம். சில சமயம் நம்ம சசிகலா சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருக்கும். இது நமக்கு சரிப்பட்டு வருமா, அதை செய்யலாமா வைக்கலாமா, நமக்குள்ளேயுமே ஒரு தயக்கம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம தைரியமாக ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அந்த தருணங்களை தான் நம்ம நேயர்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள்கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க தைரியமா எடுத்த முடிவு என்ன அப்படின்னு வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: ரொம்ப நல்லா இருக்கேன். ஆர்ஜி திவ்யா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க சார், சொல்லுங்க.
1: ஆமா, அதாவது நீங்கள் தைரியமாக எடுத்த முடிவுன்னு சொல்லி கேக்கீங்கல்ல, என்ன பத்து மட்டும் இல்ல, நான் அடுத்தவங்களுக்கு தான் தைரியமா முடிவு எடுங்கன்னு சொல்லியிருக்கேன் வழி அதிகம்.

0: நான் வந்து தைரியம் எடுக்கிறது நான் அதிகமா, நானாவே எத்தனையோ இதுல எதுனாலும் கூடுமானவரை இறை உதவியோட நான் தைரியமா எடுத்துடுவேன். ஸ்பெசிபிக்கா சொல்ற மாதிரி எதுவும் இல்ல, ஆனா என்கிட்ட வந்து நிறைய பேர் சார் இதெல்லாம் எடுக்கலாமா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதுல சாதக பாதகங்களை நான் கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன், அப்படி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அதுதான் அந்த நேரத்துல பதிவு செய்யறேன். ஆனால் தைரியமா துணிந்து நில், தோல்வி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு இருந்து சாதகமான நம்ம முடிவை எடுத்தா நல்லதாதான் எல்லாம் இருக்கணும் என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றிங்க சார், நன்றி. அதாவது நமக்குன்னு முடிவெடுக்கலாம், நம்ம மற்றவங்களுக்குன்னு சொல்லும்போது நீ தைரியமா பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோப், ஒரு தன்னம்பிக்கை என்னால் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சினை கூட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462 2561 1332 மற்றும் 0462 2561 1333. நம்ம நிகழ்ச்சியில் நீக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தொகுப்பாயின் சகோதரிக்கு காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் இங்கே பேசுகிறீங்க?
2: நான் களக்காட்டிலேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன்மா.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது நான் படித்து முடித்தது 1982. அதாவது 3வது மாதம். அது எனக்கு இந்த அஞ்சல் துறையில் ஒரு வேலை கிடைச்சிது.
1: சரி,
2: அப்ப அஞ்சு துறையில வேலை பார்த்துட்டு, ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு, 1985 வந்து எனக்கு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு இன்டர்வியூ வந்தது. அப்ப நான் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பயன்படுத்திருந்தேன். அப்ப அது வந்து இந்த சமூக நல காடு அப்படின்ட்டு ஒரு பிரிவு முன்னால இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல, அந்த வேலைக்கு எனக்கு வர சொல்லி அழைப்பு வந்தது. அப்ப இந்த இப்ப இந்த அஞ்சல் துறை வேலையே ஜாயின் பண்ணியாச்சு. அப்ப இந்த வேலையை என்ன செய்ய அப்படின்ட்டு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அப்ப என்னுடைய மேல் அதிகாரிகிட்ட வந்து போய் கேட்டேன், கன்சல்ட் பண்ணேன், சார் இது எப்படி வந்துருக்கேன் சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு. அது உன்னோட சாய்ஸ்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இந்த அந்த நேர்முக அழைப்புதல்ல என்ன இருந்து தெரியுங்களா, இந்த வேலை வந்து நிரந்தாரமானது இல்லை அப்படின்னு இருந்தது. அப்ப நான் டிசைட் பண்ணிக்கிறேன், அப்ப இது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து நமக்கு எந்த முயற்சியோட டக்குன்னு கிடைச்சிது. அப்ப இந்த வேலையை விடவா அந்த வேலையை கண்டிப்பா பண்ணவா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கடைசியில பாக்கும்போது என்னன்னா, ஏற்கனவே எங்க அப்பா வந்து பார்ட்டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. அப்ப அவங்கள்ட்ட உள்ள ஆட்கள்கிட்ட போய் விசாரித்தேன். அப்ப அவங்க என்னங்க, தம்பிங்க வாங்க, இது வந்து டெம்பரரி போஸ்ட் தான் இருக்கு, இது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனாலும் ஆகும், கன்ஃபார்ம் ஆனாலும் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன்ல கடைசியில என்ன பண்ணா, சரி வேண்டாம், அப்ப நம்ம கிடைச்ச வேலையை நம்ம விடவே கூடாது அப்படின்ட்டு அஞ்சல் துறையில 3 மாதம் வேலை பார்த்து பணி நிறைவு அடைஞ்சோமா.
1: சூப்பர் சூப்பர், நன்றிங்க சார். அதாவது அந்த இடத்துல நம்ம வந்து இது எடுக்கவா அதை எடுக்கவா அப்படின்னு வந்து ஒரு தயக்கம், இது போகலாமா அப்படி போகலாமான்னு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க ஒரு தைரியமாக எடுத்த ஒரு முடிவு அவங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு அவங்கள வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கு. நம்ம நிகழ்ச்சி நீக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம். சொல்லுங்க சார்.
3: ஒன்றும் இல்லாமா, குடும்ப நடத்ததே ஒரு தைரியம் வேணுமா?
1: அடேங்கப்பா.
3: ஆமாமா, ஒரு குடும்பம் நடத்துனா சாதாரண விஷயமா, துணிவான விஷயமா?
1: அதுல அப்ப ஒவ்வொரு முடிவுமே நீங்க தைரியமா தான் எடுக்க வேண்டியதா இருக்குங்கிறீங்களா?
3: அதுல என்ன சந்தேகம், மனித பிறவையாக எடுத்து விட்டோம். அந்த மனித பிறவி தைரியம், காட்டில வாழும் மிருகங்கள் ஒன்று கொண்டு தைரியமா தானே இருக்கு. அந்த மிருகங்கள் தத்து கேட்டு அது அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை எப்படி தத்திக்கலாம் முறையா பாக்கணுமா. அதோட வழி நடத்துறதுக்கே நான் எடுத்த சிரமங்கள் பல இருக்குமா. ஏன்னா காலங்கள் மாறுது, கோலங்கள் மாறுது, மனிதர்கள் மாறுறாங்க. ஆனா வாழ்க்கை இருந்தது மாறையும் மாறது, அது மனைவி குடும்பங்கள் எல்லாமே ஒத்து போறது. அந்த அந்த முடிவை எடுக்கிறது நான் எடுத்துக்கிறேன், தைரியமா இருமா அப்படின்னு சொல்றதுதான் வாழ்க்கை.
1: கண்டிப்பா
3: அந்த வாழ்க்கை கூட்டு போட்டா நீங்களும் நானும் அது வாழ்க்கிறோம். எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை தான் துணிவு.
1: கண்டிப்பா.
3: நன்றி மாதிரி.
1: நன்றிங்க சார், நன்றி. ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த அமைப்பில் நம்ம இருக்கக்கூடியதில் நிறைய முடிவுகளில் அதை தைரியமாக எடுக்க வேண்டியதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே தைரியமாக எடுத்த முடிவு என்ன? நேயர்களோட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: அணி 90 ஆண்டுகளாய் என்றென்றும் மக்களோடு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. உங்க வாழ்க்கையிலே நீங்க ரொம்ப தைரியமா எடுத்த முடிவு என்ன அப்படின்னு தான் நம்ம நேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து நிறைய தடங்கல்கள், அது நமக்குள்ள இருந்தும் வரலாம், வெளியில இருந்தும் வரலாம், அது எடுக்கவா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தை

0: ஆட்டோமேட்டிக்காக வரும். அது வந்து நம்மளுடைய கல்வியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நம்மளோட திருமணம், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக இல்லை நம்ம குழந்தைகளுக்காக அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயம் நிறைய இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் எந்த விஷயம் ரொம்ப தைரியமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னு தான் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார், சொல்லுங்கள்.
1: அதாவது நான் வாழ்க்கையில வந்து தைரியமா நான் முடிவெடுத்தது வந்து எங்க வீட்டுல வந்து வெளியில எங்கேயுமே அனுப்புறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆர்வீட்டர் மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால வெளியில எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. 1996 வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சென்னையில வந்து ஒரு அந்த இதுல ஸ்கிரைன் ஸ்கூல்ல வந்து இது பண்றாங்க, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்க போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாப்பா, இனிமே இதுக்குப்பா அப்படின்னாங்க. இல்ல இல்ல, நான் போய் தான் பாக்குறேன், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு ரொம்ப தைரியமா நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் இஷ்டம்னாங்க. அப்புறம் நான் பிடிவாதமா நான் போனேன். போனா அங்க வந்து கொஞ்சம் வயசானதுனால ஒரு 30 மேல ஆயிடுச்சு வயசு. அப்ப சொன்னாங்க, 3 கோர்ஸ் இருக்கு, அது வேணா இங்க கத்துக்குங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த பிரெயில் எழுத்து, தனியா நடக்கிறது, அந்த மாதிரி இந்த இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு எல்லாமே கத்து கொடுத்தாங்க. 3 எல்லாமே கத்துக்கிட்டேன். இப்ப தனியா எங்க வேணாலும் போறேன் வரேன். அதனால வந்து அந்த அதுதான் நம்ம தைரியமா எடுத்த முடிவு. அந்த ஒரு முடிவு தான் எனக்கு வாழ்க்கையிலேயே அது இப்ப நல்லா எனக்கு கை கொடுத்துருந்தது.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த பயிற்சியை எடுக்கிறதுக்கு அப்போ நான் எடுத்த அந்த தைரியமான முடிவு தான் எனக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ந்து இளங்க பேசுறேன்மா.
0: சொல்லுங்க சார்.
2: இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் தைரியமாக தான் முடிவெடுக்க வேண்டியது. அது தைரியலாம் எடுக்க முடியல. குறிப்பாக நான் சொல்ல போனோம்னா, ஒரு இடம் ஒன்று வாங்கியிருந்தோமா, அது வந்து வீடு கட்டலாம், கம்பெனி வச்சிருந்தப்ப கம்பெனியும் கட்டலாம்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணலாம், லோன் போடலான்னு யோசித்தேன். தைரியமாக ஒரு முடிவெடுத்து எல்ஐசியில் வாங்கின கடை வாங்கினேன். ஏன்னா ஒரு வாடகை கட்டுறது அப்படியே கட்டிடலாம், லோனாக கட்டிடலாம், கட்டி அது கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளித்து அடுத்தது மறுபடியும் லோனை வாங்கி மறுபடியும் விரிவுபடுத்தணுமா. அதனால் எந்த ஒரு முடிவும் நம்ம யோசிக்கிறத விட தைரியமா முடிவு எடுத்துடணும். எப்பயுமே தைரியமான முடிவு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோமா. அந்த முடிவு என்ன, எப்பயுமே தைரியமான முடிவு தான் என்னுடைய முடிவுமா.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: பாளையங்கோட்டை காமராஜ், திருவள்ளூர்ல இருந்து.
0: சொல்லுங்க சார்.
3: தைரியமாக எடுக்க முடியும்னு கேட்டுக்கீங்க. நம்ம இந்த முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். அந்தந்த நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் தைரியமான முடிவா இருக்கும். நான் ரொம்ப நாள் பாளையங்கோட்டையிலே தான் இருந்தேன். இப்ப காலத்தின் கட்டாயமா திருவள்ளூருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு அப்படிங்கிறதுல நான் இங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் இனிய வந்து வாழ வைக்கிறது. அப்ப வந்து நம்ம தைரியமா எடுக்கக்கூடிய முடிவு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காலகட்டங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவு தான் அதான் நம்ம தைரியத்தை ஏற்படுத்தும்.
0: கண்டிப்பா
3: அது வந்து எந்த காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த நேரம் வரையில நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் தைரியமா இருக்கணும். அந்த தைரியம் தான் நம்ம வாழ வைக்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த தைரியமான முடிவு அப்படிங்கிறது நம்ம அந்த காலப்போக்கில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் நமக்கு வந்து அந்த முடிவெடுக்க வைக்கிறதுக்கே தோணுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசிருக்க முடியும். ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 9:42 போகுது. நம்ம ஆனந்த பூங்கட்ட நிகழ்ச்சியோட தான் நினைச்சுக்கிறோம். இப்ப நம்ம கேட்ட பாடல் MS தோனி தி அன்டோல் ஸ்டோரி திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல். MS தோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுத்த அந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டோம். ஆக்சுவலி இந்த பாட்டில் ஒரு காட்சி வரும், அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு கிரிக்கெட் ட்ரைனிங் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஆனால் அந்த சமயம் அவருக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்போ வந்து ஒன்று ஸ்கூலை விடணும், இல்லை ட்ரைனிங்கை விடணும். அவர் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிற அந்த ட்ரைனிங்கு அப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கிரிக்கெட் ட்ரைனிங்கை விடவும் இதுவும் ரெண்டும் ஒரு எதில் முடிவெடுக்க முடியும்னு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் ரெண்டுத்தையும் விடுறதுக்கும் அவருக்கு மனசு கிடையாது. ஸ்கூல் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் எழுத முடியுமோ அதை மட்டும் கடகடன்னு எழுதிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெயின் ஏறி அதற்கப்புறம் திருப்பி ட்ரெயினிங்கை போய் அட்டன் பண்ணுவாங்க. இப்படி அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்தார். அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜாம்பவனாக இருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே தைரியமாக எடுத்த முடிவு என்ன அப்படின்னு நம்ம நேயர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் நேயர்களோட பேசிடலாம். வணக்கம்.
1: நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். யார் இங்கே பேசுறீங்க?
1: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையிலிருந்து சேரங்கசாமி பேசுகிறீங்க.
0: சொல்லுங்க சார்.
1: வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த தைரியமான முடிவு என்ன? அது பார்த்தீங்கன்னா இருக்குங்க, இருந்தாலும் ஒன்று சொல்றேங்க. வந்துங்க புதுசாக இங்க கூட பனியன் கம்பெனி
0: தானுங்க.
1: பார்க்கும்போது ஒரு கை மடிச்சிட்டு போது டெய்லர் பார்த்தா பழகிட்டு இருக்கிறேங்க. அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து அட்டையில வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி நிறைய போடும். கைமடி வேணும், டேப் வைக்கிறது வேணாம்னு சொல்லி நிறைய வரும். டெய்லர்
0: தேவைன்னு
1: கைமடிக்கிறது தெரிய டெய்லர் அறகுறைங்க. பார்த்தேன் என்ற ஒண்ணு இங்கதான் நம்ம செலவுக்கு பணம் வேணும். பாத்தோம்னா டெய்லர் தேவைன்னு வேற டெய்லர் தேவை போட்டிருந்ததுங்க. நேரா போய் வச்சா கம்மியா தைரியமா எடுத்து

0: ஆனதா நம்மளுக்கு பழனிக்கு சாயங்காலத்துல ஒரு 20 ரூபா தானே சம்பளமே வந்து 12 ரூபா தான் 5 ரூபா போய் வேலைக்கு போய் போயிட்டுங்க டெய்லர்னு சொல்லி போயிட்டு அப்புறம் ஒரு டவுசர் தான் போட்டுருங்க இந்த ஒரு 2 ரூபாய்க்கு லுங்கி வாங்கி கட்டிட்டு போயிட்டுங்க போய் உட்காந்து பாத்தீங்கன்னா தச்சுட்டு இருந்தேங்க மத்தியான வரைக்கும் ஒண்ணு கண்டுக்கலைங்க அதை தச்சுட்டு இருந்தீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா என்னங்க கான்ட்ராக்டர் கூப்பிட்டு என்னங்க புதுசுங்களா
1: அப்படின்னாருங்க
0: ஆமா அப்படின்னுங்க சரின்னு சொல்லிட்டு சரி அப்படியே பழகி அப்படியே வந்துட்டேன் அன்னைக்கு வந்து தைரியமும் எடுக்க முடியலன்னா இந்த அளவுக்கு பழகி அது போக மெக்கானிக் பழகி இன்னைக்கு வந்து பழைய மிஷின் எல்லாம் வாங்கி வைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட மாட்டேன் அதனால ரெண்டு விதமா சொல்றேங்க ஒண்ணு கேள்வியானம் ஞானங்க கேள்வியானம் தானே தைரியமான முடிவு எடுக்க முடியும் ஞானத்தை வச்சுன்னா கிளாஸ் நடந்து எடுக்க முடியுங்க தலைமை பயன்படுத்தேன் சார்
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நன்றி நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஆழ்வார் குறித்து பரமசிவானந்த நலம் நலம்
1: நலமா இருக்க சார் சொல்லுங்க
2: அதாவது தைரியமா செஞ்ச என்னுடைய வேலையில வந்து ஒரு சுரங்க பாதையில ஒரு வேலை இருக்கும் அது வந்து நிறையவே முடியாதுன்னு என்னுடைய கம்பெனி மூலமா போய் நான் அதை பார்த்துட்டு ஈஸியா நான் முடிச்சு கொடுத்தேன் அதுல எனக்கு ஒரு பேர் ஏற
1: மாட்டேன்
2: இன்னொன்று வந்து என் லைஃப்ல தைரியமா செஞ்ச விஷயம் ஆனா அதை சொல்லுதான் ஆனா நீங்க சிரிக்கப்படாது
1: சரி நான் சிரிக்கல
2: அதாவதுமா குறைஞ்ச வருமானம் வீட்டுல தெரியும் இருக்கு அதோட என்ன திருமணம் முடிச்சு அதான் நான் தைரியமா
1: எனக்கு கேக்கலீங்களே கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது
2: அதாவது குறைஞ்ச சம்பளத்துல எனக்கு திருமணம் முடிச்சேன் அதான் ஒரு பெரிய தைரியம்
1: சார் இதுக்கெல்லாம் யாராவது சிரிப்பாங்களா சார் உங்களை நம்பி அவங்க வந்திருக்காங்களா அவங்களுக்கு தான் அவங்க தான் தைரியமான முடிவு எடுத்திருக்காங்க நாங்க சொல்லணும்
2: இல்ல எனக்கு ஒரு தைரியம் இருந்ததுக்கெல்லாம் இல்லைன்னா நான் அந்த வாழ்க்கையில இறங்க மாட்டேன்
1: கரெக்ட்
2: இது ரெண்டாவது செஞ்ச ஒரு தைரியமான
1: விஷயம் நன்றிங்க சார் நன்றி அதாவது நம்ம பரமசிவானந்தம் சார் சொன்னது போ கேட்கும் போது நிறைய பேர் அந்த திருமணம் அப்படிங்கிற முடிவே தைரியமாக தான் எடுத்திருப்பாங்க போல அப்படிங்கிறது எனக்கு தோணுது பரவாயில்ல நம்ம நிகழ்ச்சி நீக்கூடிய அடுத்த நேரிட்டு பேசிடலாம் வணக்கம்
3: வணக்கம்மா
1: வணக்கம் யாரிங்க பேசுறீங்க
3: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா
1: ம் சொல்லுங்க
3: அதாவது நான் வந்து முடிவு எடுத்ததுன்னா என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணுக்கு திருமணம் மாப்பிள்ளை பக்கம் வந்திருந்தாங்க காவல்துறையில அதிகாரியா இருக்காங்க அப்ப எங்க வீட்டு ஆளுக்கெல்லாம் சொன்னாங்க நம்ம ஆள் நம்மள வந்து காவல்துறையில எல்லாம் கொடுத்ததே கிடையாது நீங்க பொண்ண கொடுத்துடாதீங்க ஏன்னா அவங்களுக்கு லீவே கிடையாது அவங்க எதுக்குமே வர முடியாது போக முடியாது நம்ம இது கொடுக்க வேணாம் அப்படின்னு வம்பா சொன்னாங்க எங்க ஆளுக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க மச்சாமா மாமியார் எல்லாம் சொன்னாங்க எங்க மாமனாரு தான் நினைக்காம நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு நல்லபடியா சிறப்பா நம்ம பிள்ளைய கையில தானப்பா இருக்கு வாழ்க்கை
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா நன்றி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில இப்ப பாடல் வந்துட்டே இருக்குது பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க

0: ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப தைரியமா எடுத்த முடிவு என்ன அப்படின்னு தான் நம்ம ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதில் பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் இத்தனை நேரம் உறவுகளோடு கலந்து ஆனந்த பூங்காற்றை எனும் அற்புதமான நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்மா.
0: நன்றிங்க சார், சொல்லுங்க.
1: நான் எடுத்த முடிவுனா, இப்ப நான் ஒரு ஓட்டுநர், எனக்கு அகவை 64 இப்போ.
0: சரி.
1: அன்னைக்கு வந்து சின்ன வயசுல எல்லாம் அந்த கார்ல கிளீனரா இருப்போம். காலையில அந்த காரெல்லாம் கழுவி எடுத்து விட்டு 8-10 வண்டியை கழுவோம் காலையில. ஒரு கார் கழுவுனா 2 ரூபா, ஆனா யாரும் வண்டியை கூட கூட்டி போக மாட்டான், டிரைவிங் படிச்சு தர
0: மாட்டான்.
1: இப்படி வண்டியை கொஞ்சம் முன்ன நீக்கி விட்டு அப்படியே படிச்சோம்னா, ஒரு நாள் நான் ஒரு முடிவு பண்ணேன். மதியம் வந்து அவங்க வந்து 2 மணிக்கு யாராவது ஒரு ஆள் சாப்பிட போகும்போ கார் கீழே தந்துட்டு போவாங்க.
0: சரி,
1: வண்டி போச்சுன்னா முன்ன நீக்கி விட்டு

0: தான் எடுத்து விட்டுருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு சவாரி வந்து, ஒரு 10 கிலோமீட்டர் தான் எங்க ஊர்ல இருந்து, ஒரு குழந்தைய கொண்டு ஒரு பிள்ளைய கொண்டு காலேஜில் விடணும், பக்கத்துலதான் அந்த காலேஜ் 10 கிலோமீட்டர். அவங்க அப்பாவும் பிள்ளையுமா வந்தாங்க, எடுத்துட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப், இதுதான் எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஏன்னா ஒரு 3 வருஷமா வண்டியை கழுவிட்டு இருக்கிறேம்மா. அப்படியே ரொம்ப சிரமப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு எடுத்துட்டு போனம்மா, வந்த உடனே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சேன். ஆமா உண்மையிலம்மா, அந்த அளவுக்கு எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. எல்லாரும் வந்தவன எப்படி போயிட்டு வந்துட்ட ஜெயிதா, எப்படி போயிட்டு வந்துட்ட? அதுதான் ஐயா வந்து திறமை. அதனால நம்மகிட்ட அது பல வகையான திறமைகள் உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து நீங்க ஒரு தலைப்பை கொடுத்தாலே 10 நிமிஷத்துல எழுதி தந்துடுவேன் உங்கள்ட்ட, நீங்களே வச்சுடுங்க. நல்லா இருந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா கிழிச்சு தூர
1: போட்டுருங்கன்னுருவேன்.
0: அந்த அளவுக்கு நான் அன்னைக்கு நான் எடுத்து அந்த முடிவை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு மருத்துவர்கிட்ட, இன்னைக்கு மருத்துவர்கிட்ட இன்னைக்கு ஒரு வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன். சிறப்பான முறையில நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆரம்பத்துல டீ பர்மிட்டு கார் தான் ஓட்டினேன், இன்னைக்கு மருத்துவர்கிட்ட இணைஞ்சி 15 வருஷம் ஆகுது. மருத்துவர்கிட்ட இணைந்து
1: பயணிக்கிறேன்,
0: நம்ம பண்பலையோட இணைந்து பயணிக்கிறேன். அதுதான் முக்கியம். காரணம் என்னன்னா, இந்த ஒன்னையும்
1: சொல்லிடுறேன்,
0: இந்த வானொலியை நான் வீட்டுலயும் ரோட்டுலயும் கேட்கக்கூடியவன். காலையில எழும்புனவன வீட்டுல போட்டுருவேன்,
1: சரி
0: வாகனத்துல வந்தவன இங்க சுவிட்ச தட்டி விட்டேன்னா திருநெல்வேலி பண்பலையில அம்மா என்ன அளவுக்கு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நன்றிமா.
1: நன்றிங்க சார், ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த முதல் முறை இது வரைக்கும் கிளீனராக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கார் ஓட்டுங்கிறப்போ அந்த ஒரு படபடுப்பு ஒரு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் மீறின தைரியமாக வந்து முடிவெடுத்து அந்த ஓட்டக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த முதல் அந்த அடி அந்த எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு தைரியமாக எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா. நேரம் பார்த்தீங்கன்னா 9:55 ஆயிடுச்சு. நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகள், நம்மளுடைய கல்வியாகட்டும் வேலைக்காகட்டும் நம்ம குடும்பங்களுக்காகட்டும் அந்த முடிவெடுக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த தருணம் வந்து நம்மளை நிறைய ஒரு தடைகள் வரும். அது வெளியிலேருந்து மற்றவங்களாகட்டும் இல்லை நமக்குள்ளே ஒரு சந்தேகம்லாம் இருக்கும், அது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு ஒரு தைரியமாக வந்து ஒரு முடிவெடுப்போம். அந்த முடிவுகளை தான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேர்கள் வந்து அழகாக சொன்னாங்க. நம்ம எப்போவுமே நிதானமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த முடிவுகளும் தைரியமா எடுக்கலாம். ஆனா அந்த முடிவெடுக்கணும் போது நம்ம வந்து அது சரியாகுமா தப்பாகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தான் எடுப்போம். தைரியமா எடுத்து பாருங்க, அது சரியோ தப்போ, அது தோல்வியில முடிஞ்சாலும் பரவாயில்ல, அதை ஒரு அனுபவமா எடுத்துட்டு நம்ம மறுபடியும் முன்னேக்கி போலாமே. அதனால எந்த முடிவுகளையும் தைரியமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனது பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுடைய அனுபவங்களை சொன்ன நம்மள நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். இவ்வளவு நேரம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரை சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

பத்து மணி 3 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் உங்களோட பேசுறதுக்காக ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பாடல்கள் எப்போ கேட்டாலும், எப்படிப்பட்ட பாடல்கள் கேட்டாலும் நம்மளே அறியாமல் நம்ம ஒரு தனி உலகத்துக்கு போயிடுவோம். அந்த வகையில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். அந்த வகையில் உங்கள் பாடலை நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0-4

0: 2 2 5 6 1 1 3 2 மற்றும் 0 4 6 2 2 5 6 1 1 3 3 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நாகர்கோவில் புண்ணை நகர் ஜெயகுமார்.
0: ஜெயகுமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து நீர் பறவை.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குன்னு அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி மனம் விரும்புது நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகளும் அந்த பதிலுக்கான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு எது? 1951, ஆப்ஷன் பி 1947. இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: பத்து மணி பத்து நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனம் நிரம்புதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், விகடன் படத்துல வந்து யார் இவளோங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா?
1: சொல்லுங்க.
0: ஆப்ஷன் ஏ 1951, ஆப்ஷன் பி 1947.
1: ஆப்ஷன் 1 1951 மேடம்.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1951. விவசாய உற்பத்தி குறைவு, வேலைவாய்ப்பின்மை, வறுமை, தொழில் வளர்ச்சி இல்லாமை போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி அவசியம் அப்படிங்கிறதோட அடிப்படையில் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற திட்டக்குழு 1950 உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 தொடங்கப்பட்டது. விவசாய உற்பத்தி அதிகரித்தல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல், கிராமப்புற வளர்ச்சி, உணவு தட்டுப்பாட்டை நீக்குதல், நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துதல், இதெல்லாத்தையும் நோக்கமாக கொண்டு இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு தொடரலாம். அதுக்கு முன்னாடி, இந்தியாவில் கபடி லீக் போட்டி எவ்வாறு அழைக்கப்படுது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:16 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: காலை நிகழ்ச்சி அருமை வளர்ந்து கோமதி நாராயண் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்த்தேன்.
0: நல்லமா இருக்கேன் வசந்தம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? இந்தியாவில் கபடி லீக் போட்டி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படிங்கறத ஆப்ஷன் ஏ ப்ரோ கபடி லீக், ஆப்ஷன் பி சூப்பர் கபடி. ப்ரோ கபடி லீக் தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இந்தியாவில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய தொழில்முறை கபடி போட்டி ப்ரோ கபடி லீக். இந்த தொடர் 2014 தொடங்கப்பட்டது. இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டான கபடியை உலக அளவில் பிரபலப்படுத்தவும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் இந்த லீக் அறிமுகப்படுத்தப்பட்டது. கபடி விளையாட்டை மக்களிடையே மீண்டும் பிரபலப்படுத்துதல், கிராமப்புற வீரர்களை தேசிய அளவுக்கு கொண்டு வருதல், தொலைக்காட்சி மற்றும் நவீன தொழில்நுட்பம் மூலம் கபடியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இது தொடங்கப்பட்டது. நகரங்களை அடிப்படையாக கொண்ட அணிகள் பங்கேற்கிறாங்க. ஒவ்வொரு அணியிலையும் இந்திய மற்றும் வெளிநாட்டு வீரர்களும் இடம்பெறாங்க. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்தியாவின் பொருளாதார தலைநகர் எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: 10:22 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், சுரண்டையில இருந்து பாப்பா பேசுறேன்.
0: வணக்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரிஷி அப்படிங்கிற படத்துல இருந்து வா வா பூவே வா அப்படிங்கிற சாங் கொடுங்க.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவின் பொருளாதார தலைநகர் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: மும்பை.
0: சரியான பதில், மும்பை அப்படிங்கிறது தான் சரியான பதில். மும்பை இந்தியாவின் பொருளாதார தலைநகர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்தியாவின் மிக முக்கியமான நிதி, வங்கி, பங்குச்சந்தை மற்றும் தொழில் நிறுவனங்கள் பெரும்பாலும் மும்பையில் தான் இருக்குது. இந்த நகரம் இந்தியாவின் வர்த்தக மற்றும் நிதி மையமாக செயல்படுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமையகம் மும்பையில் இருக்குது. இந்தியாவின் பணவியல் கொள்கைகள் மற்றும் வங்கி அமைப்பை ஆர்பிஐ கட்டுப்படுத்துது. இந்தியாவில் முக்கிய பங்குச்சந்தைகளான பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது ரெண்டுமே மும்பையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்திய பங்குச்சந்தை வர்த்தகத்தின் பெரும்பகுதி இங்கிருந்து நடைபெறுது. பல முக்கிய நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் தலைமையகங்கள் மும்பையில் இருக்குது. இதனால் வேலைவாய்ப்பும் முதலீடும் அதிகரிக்குது.

0: 10:29 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. அமுதாம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எட்டுப்பட்டி ராசாவில இருந்து பஞ்சி முட்டை சீல கட்டி அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குன்னு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: 10:34 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: விக்கல்பட்டியில இருந்து ரேணுகா தேவி.
0: ரேணுகா தேவி அம்மா, என்ன? நல்லா இருக்கேம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு என் பொம்மைக்குட்டி அம்மா படத்துல இருந்து குயிலே கீழே குயிலேக்கா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வழங்கிடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ June 5. கரெக்ட், சரியான பதில் June 5, சரியான பதில். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இந்த தினத்தை 1972 யுனைடெட் நேஷன்ஸ் அறிவித்தாங்க. இந்த நாள் முதன் முதலாக 1974 கொண்டாடப்பட்டு இருக்கு. உலகில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தவும், இயற்கை பொறுப்பை வளர்க்கவும், அதாவது இயற்கையை காக்கக்கூடிய பொறுப்புணர்வை வளர்க்கவும் இந்த தினம் கொண்டாடப்படுது. மரங்கள் மற்றும் காடுகளை பாதுகாத்தல், காற்று நீர் மாசுபாட்டை குறைத்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இயற்கை வளங்களை பாதுகாப்பது போன்றவற்றை முக்கிய நோக்கமாக வைத்து உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுது. பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 10:40 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்,
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:47 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம், தேனியிலிருந்து நீதிமோகன்.
1: நீதிமோகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படையப்பா படத்துல இருந்து சுத்தி சுத்தி வந்தேன்.
1: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
2: சொல்லுங்கம்மா.
1: அதாவது ஒலிம்பிக் விளையாட்டை குறிக்கக்கூடிய அந்த லோகோ, அந்த சின்னம் இருக்கு இல்லையா, அதுல உள்ள வளையங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: ஏழுமா.
1: ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 7. 7 பதில்னு சொல்றீங்களா?
2: ஆமா.
1: சரி சார், தவறான பதில். சரியான பதில் வந்து 5. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. ஒலிம்பிக் போட்டியின் சின்னமாக காணப்படக்கூடிய வளையங்களில் 5 வளையங்கள் ஒன்றோடொன்று இணைஞ்சிருக்கும். இது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் 5 முக்கிய கண்டங்களை குறிக்குது. இந்த வளையங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது உலக நாடுகளின் ஒற்றுமை, நட்பு மற்றும் சகோதரத்துவத்தை குறிக்குது. நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு இந்த நிறங்கள் வெள்ளை பின்னணியோடு இணைந்து உலக நாடுகளின் தேசிய கொடியில் காணப்படும் நிறங்களை பிரதிபலிக்குது.

0: 10:55 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புது நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில நிறைவா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தென்னாம்பட்டு படத்துல இருந்து எங்கே இருந்தா அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா, அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது சங்க கால தமிழ் இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 5.
1: 2
0: சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. சங்க கால தமிழ் இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தோம். தமிழின் பழமையான இலக்கியமான சங்க இலக்கியங்கள் அகப்பொருள் புறப்பொருள்னு ரெண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அகம் அப்படிங்கிறது உள்ளம் அல்லது மனதை குறிக்கும். அகப்பொருள் இலக்கியங்கள் மனிதர்களின் உள்ளுணர்வுகள் மற்றும் காதல் வாழ்க்கை பற்றி கூறுது. காதல் பிரிவு, காத்திருப்பு, சந்திப்பு, மன உணர்வுகள் இதெல்லாம் அகப்பொருள் இலக்கியம் விரிவாக கூறுது. புறம் அப்படிங்கிறது வெளிப்புற வாழ்க்கையை குறிக்குது. புறப்பொருள் இலக்கியங்கள் மனிதர்களின் வீரம், போர், தானம், புகழ் அரசாட்சி போன்றவற்றை பற்றி கூறுது. போர் வீரர்கள், அரசர்கள், புகழ், தானம், சமூக வாழ்க்கை போன்றவற்றை புறப்பொருள் இலக்கியம் விரிவாக கூறுது. பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச்சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். பெண்களுடைய நலனுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு திட்டம் தான் சகி நிவாஸ். இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதனுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன, இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட தோக்கமாக பாடல் வந்துட்டே இருக்குது. அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா குரலில் பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில சகி நிவாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா. பெண்களுக்கு பாதுகாப்பையும் அதிகாரம் அளிப்பதையும் உறுதி செய்யும் நோக்கத்தோடு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால செயல்படுத்தப்படுற மிஷன் சக்தி திட்டத்துடைய ஒரு துணை திட்டம் தான் இந்த சகி நிவாஸ். இந்த திட்டம் இதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான குறைந்த விலையில தங்கும் விடுதிகளை

0: வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

வெளிச்சம் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில சகி நிவாஸ் அப்படிங்கிற திட்டம் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். இது பெண்கள் பணிபுரிவதை ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை வழங்குறதுக்கும் உதவக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். இப்போ பணியில இருக்கக்கூடிய இல்லைனா இப்போ பணியில சேரப்போற விரும்பக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான வசதியான குறைந்த விலையில தங்குமிடம், அதாவது ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அதை வழங்குறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே இருக்கிறதுலே அங்கேயே பக்கத்திலே பாதுகாப்பான ஒரு வசதியான சூழலை உறுதி செய்ய உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசு மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் நிதியுதவி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, வாடகை இடங்கள்லையோ இல்லை சொந்த கட்டிடங்கள்லையோ இந்த விடுதிகளை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஊர் விட்டு நம்ம ஊர் வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நம்ம ஒரு பாதுகாப்பான இடம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்போம். இங்கே நமக்கு இந்த இடம் பாதுகாப்பாக இருக்குமா, தங்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்கு, வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஹாஸ்டல், அதுதான் இந்த சகி நிவாஸ் அப்படிங்கிறது. இந்த திட்டம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி குரலில் பாடல்.

பதினோரு மணி 20 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பெண்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்ட சகி நிவாஸ் அப்படிங்கிற திட்டம் பற்றி தான் கேட்டுட்ருக்கிறோம். அது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக அவங்க தனித்து வாழ்கிறவங்களா இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், விவாகரத்து பெற்றவங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு பயிற்சி பெறுறவங்களா கூட இருக்கலாம், அந்த மாதிரிப்பட்ட பெண்கள் இந்த விடுதியை பயன்படுத்திக்கலாம். பாதுகாப்பான தங்குமிடம் மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழே அவங்களுடைய குழந்தைகளுக்கும் பராமரிக்கிறதுக்காக பகல் நேர காப்பக வசதியும் அவங்க தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்டல்லையே வழங்கப்படுதான். இதுதான் இந்த திட்டத்துடைய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த திட்டத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் யாரெல்லாம், இதுக்கு என்னென்ன தகுதி, எங்கே விண்ணப்பிக்கலாம், இதுக்குன்னு என்னென்ன தகுதிகள் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கிராமத்து மின்னல் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடல் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. கிராமத்து அத்தியாயம்

சக்கி நிவாஸ் திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியில. அதுவும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு குறைந்த விலையில ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த ஹாஸ்டல் வசதியை பெறணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, திருமணமாகாத, விதவையான, விவாகரத்து பெற்ற, பிரிந்து வாழக்கூடிய, இல்லைனா திருமணமானவராக இருந்தாலும் அவங்களுடைய கணவரோ இல்லை நெருங்கிய குடும்பத்தினரோ அவங்க வேலைக்கு பார்க்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் வசிக்காமல் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பணிபுரியக்கூடிய பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். வேலைக்காக பயிற்சி பெறக்கூடிய பெண்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவங்களுடைய பயிற்சி காலம் ஒரு வருடத்துக்கு மிகாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் இந்த திட்டத்தில் ஹாஸ்டல் வசதி பெறதுக்கு விண்ணப்பிக்கலாம். வேறு என்னென்ன தகுதி அப்படின்னா, இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னா அவங்களுடைய மாத வருமானம் 35,000 மிகாமல் இருக்கணும். இதே மெட்ரோ நகரங்களில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மாத வருமானம் 50,000 மிகாமல் இருக்கணும். இந்த ஹாஸ்டல் வசதி பெறுறதுக்கு எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மிஷன் சக்தி வெப் போர்ட்டல் மூலமாக ஆன்லைனில் லாகின் செஞ்சு நம்மளுடைய சுய விவரங்கள், மொபைல் இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பதிவு செஞ்சோம் அப்படின்னா இந்த திட்டத்தில் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் எளிதாகவே. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுருக்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சி. பெண்கள் வேலைக்கு போகணும், அதுவும் குடும்பத்துக்காக வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தங்கி பணிபுரியறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து குறைந்த விலையில் தங்கும் விடுதி அதாவது ஹாஸ்டல் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சக்கி நிவாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக இது பெண்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் சக்கி நிவாஸ் திட்டம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ உள்ளூர் தகவல்கள் கேட்க வேண்டிய நேரம். அதை சொல்றதுக்காக தயாரா நம்ம கோமதியும் இருக்கிறாங்க. முதல் தகவல் என்ன கோமதி?
1: நம்மளை சுத்தி நடக்கிறதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படாம இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டே வரோம். அதாவது நம்ம உள்ளூர்ல நம்மளை சுத்தி நடக்கிறதுல யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்ற மாதிரியான இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, துறையூரில் இன்றைக்கி முன்னோடி மனுநீதி முகாம் நடத்துகிறாங்க. அதாவது கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய துறையூரில் நமக்கு வந்து மே 27 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற இருக்கு. இன்றைக்கி அப்படின்னா மே மாதம் 27 புதன்கிழமை நடக்க இருக்குது. இந்த கூட்டத்துக்கு மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற இருக்கிறதுனால இதை முன்னிட்டு துறையூர் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் இன்றைக்கி 13 காலையில் 10 மதியானம் 1 வரைக்கும் முன்னோடி மனுக்கள் பெறப்படும். இந்த முகாமில் அந்த பகுதி மக்கள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கை தொடர்பான மனுக்களை இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா இது குறித்த விரிவான ஆலோசனை வந்து மே மாதம் 27 நடக்கும். ஸோ மீட்டிங் 27 தானே அப்படின்னு இருக்காமல் இன்றைக்கே அன்றைக்கி மீட்டிங்கில் நமக்கு என்னென்னலாம் தகவல் தேவையோ அது தொடர்பான மனுக்களை இன்றைக்கி

0: தியானம் 1 மணிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க.
1: இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: வெளிச்சம் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின விரிவான தகவல் ஏதாவது இருக்கா கோமதி?
1: அதாவது இசைப்பள்ளியில் 3 ஆண்டுகள் படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிக்கு நேரடியாக 3ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பில் சேரலாம். மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த அரசு இசைப்பள்ளியில் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 முதல் 25 வயது வரைக்கும் உள்ள ஆண் பெண் இருபாலருமே சேரலாம். இது வந்து காலையில் 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் ஒரு முழு நேர பள்ளியாக இது இயக்கப்படுது. இங்கே வந்து என்னெல்லாம் சொல்லித்தராங்கன்னா, பாரம்பரிய கலைகளான குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய கலைகளில் இப்பள்ளி பயிற்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026-27 ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை மே 12ஆம் தேதி, அதாவது நேத்தையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பள்ளியில் சேர விரும்பக்கூடியவங்க, அதாவது தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளியில் சேரதுக்கு விரும்புகிறவங்க உடனடியாக தலைமை ஆசிரியர், மாவட்ட அரசு இசைப்பள்ளி, சவேரியர்புரம், மேலூர், சிலுவைப்பட்டி அந்த இடத்துக்கு போய் அவங்க இது பண்ணலாம். அப்படி இல்லை தொலைபேசி மூலமாக இங்கேருந்து பேசிட்டு போனாலும் போகலாம். 9487739926 9487739296 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த அட்மிஷன் தொடர்பான என்னென்னலாம் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும், எப்போ வரணும், என்னங்கிற விஷயத்தை அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: அது மட்டும் இல்லாமல் இந்த இசைப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறணும் அப்படிங்கிறத பொருட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இணையான சான்றிதழ் கொடுக்குறாங்களாம். இசைப்பள்ளியில் 3 ஆண்டுகள் படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரியில் நேரடியாக 3ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பில் சேரலாம் அப்படின்னும், மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னும் கூடுதல் தகவலாக சொல்லியிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரியான இசையில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்.
0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல்கள் வந்து நம்ம கோமதி ஆர்வமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறத விட பரபரப்பாக அதை வந்து விரிவாக படித்து தெளிவாக சொல்லணும் இல்லையா, அது கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ மே மாதம்னாலே வெயில் தான் இருக்கும் இல்லையா, பட் இப்போ வெயிலாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மழை பெய்யுது. எங்கனாலும் கொடை ரெயின்கோட் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த வகையில் தமிழகத்தில் 14-15 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்கள்லையும் காரைக்கால் பகுதியிலையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாவதாக உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் கொடுத்துருக்கிற ஒரு அறிவிப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் 5 ஆண்டு கால தமிழ் முதுகலை படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேர்க்கை பெறும் மாணவர்களில் தேர்வின் அடிப்படையில் 15 மாணவர்களுக்கு மாதந்தோறும் தமிழக அரசால் ₹2000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னும், ஆண் பெண் இருபாலருக்கான தனித்தனி கட்டணமில்லா விடுதி வசதி மற்றும் உணவு வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இறுதியாக படித்த கல்வி சான்று, அதுக்கப்புறமா மாற்றுச் சான்றிதழ், அதாவது கையெழுத்து போட்டிருக்கணும், இது எல்லாத்துலேயுமே இதோடைய நகல் இணைத்து நேரில் அப்படி இல்லைன்னா போஸ்டில் இயக்குனர் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் 2 முதன்மைச்சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை 613 அப்படிங்கிற முகவரிக்கு இதை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் June 15, முதுகலை படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் June 30 சொல்லியிருக்காங்க. கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 044-2254-2992 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஸோ தமிழ் மீது பட்டிருக்கு, தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒருங்கிணைந்த படிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமாம்,
0: வெளிச்சம் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சொன்ன தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இவ்வளோ நேரம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்

0: நினைவுகள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்
1: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலோடு தொடர்ந்திருந்தீர்கள். உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

உங்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12 மணி. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க, இன்று நம்முடைய ஒலிபரப்புல இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள், நிகழ்ச்சி குறிப்புகளாக. நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலைகளோடு இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் மீரா. நேர்களை, இன்று நண்பர்கள் 12:10-12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க போறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில சமையல் ரசிக்க சில குறிப்புகள் சொல்ல போறீங்க தோழிகளே. இன்று பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நிக்ஷய் போஷன் யோஜனா, காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் சங்கன் கூப்பி மூலிகையின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. கூடவே காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 1:55 கோடை காலத்தில் உடலில் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள். நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. இன்றைய மணி திருநாடு நிகழ்ச்சியில இமாச்சல பிரதேசத்துடைய அதிகம் அறியப்படாத பொக்கிசம் கசோலி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நேர்களை, இன்ற பிற்பகல் 3:02 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கடிதங்கள் வழியாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. இன்று மாலை 4:02 பொதிகை தும் நிகழ்ச்சியில வழக்கு போல தாயமுருட்டி தான் விளையாட போறோம். மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகம், நேர்முகத்தில் பங்கேற்பவர் மனநல ஆலோசகர் எஸ் எஸ் ஸ்ரீநிதி அவர்கள். நேர்களை, இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10-6:40 பக்தி மாலை.

நேர்களை, இன்று இரவு 7 மணிக்கு திரை இசை எழுப்பதற்கு நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். நேர்களை, இன்று இரவு 7:25 நம்மை சுற்றி, தொடர்ந்து 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பு உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள். இன்று 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9443360794 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் பேரோடையும் ஊரோடையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்று 9:15 செய்திச்சொடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகார பாடல் சிறப்புகள் பற்றிய தகவல்களோடு நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:10.
2: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி,
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி நங்கையரின் குரல் நச்சென்று ஒலிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி என்னோட சேர்ந்து வழங்குறதுக்காக ஜாலியா வந்திருக்காங்க. யாரு?
1: நான் உங்கள் திவ்யா.
0: திவ்யா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். மீரா எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சரி, நம்ம நிகழ்ச்சியில தோழிகள் வந்து இன்னைக்கு பேச போறாங்க. என்ன பேச போறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல சாப்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்.
1: ரொம்பவே முக்கியம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச கவிதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாப்பாடு அப்படின்னு தாங்க சொல்லுவேன்.
0: என்னது பிடிச்ச கவிதைன்னா? அந்த அந்த சாப்பாடு,
1: அந்த மாதிரி.
0: இது ஒரு கவிதை.
1: ஆமா,
0: உண்மைதாங்க. அது இல்லாம நம்ம எப்படி உயிர் வாழ முடியலையா? அந்த சாப்பாடை வந்து ருசியா செய்யறது அப்படிங்கிறது ஒரு கலை.
1: அது சிலருக்கு தான் வரும்.
0: ஆமாம், எல்லாருக்கும் வராது. எல்லோரும் யோசிப்பாங்க, எப்படி இவங்க மட்டும் இப்படி சாம்பார் வைக்கிறாங்க, இவங்க இப்படி மட்டும் இவங்க மட்டும் எப்படி இந்த பொரியல் இப்படி டேஸ்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாலே அந்த சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடும்.
1: அந்த சமையலுக்கு சில சில டெக்னிக்கை வந்து நம்ம லேடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா?
0: ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, சாம்பாரில் இதை சேருங்க செம டேஸ்ட்டாக வரும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சமையல் ருசிக்க சில குறிப்புகள் தான் தோழிகள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்ல போகிறாங்க. தோழிகள் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து தொலைபேசி எங்களை சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: 0462251132
1: 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு.
0: ஓகே, வந்தாச்சு தோழி, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். எங்க அம்மா? எங்க அம்மா மேலா மாசம் திவ்யா அம்மா வணக்கம் சொல்லுவது. கடையில இருந்து பீமா, ரெண்டும் நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கும் பீமாமா, நீ எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நல்லா சூப்பரா இருக்கேன்.
0: சரி சொல்லுங்க, சமையல் ருசிக்க சில
2: குறிப்பு. அப்ப அந்த மீன் வீசத்துக்கு என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் பசும்பால் நல்லா கழுவிட்டு நல்லா சூப்பரா உரைச்சிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சட்டியில போட்டு கொஞ்சம் பசும்பால் ஊத்தணும்.
0: ஓ சரி சரி.
2: நல்லா தேங்காய் ஊத்தணும்.
0: இதெல்லாம் ஊத்தினா ஸ்மெல் வராது.
2: மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா விரவி கழுவி உரைச்சி உண்டாகும். குடிக்க வச்சிடணும்.
0: சரி,
2: குடிக்க வச்சுட்டு அந்த வீட்டுல ஒரு 10 நிமிஷம் போயிடும். அந்த நல்ல தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். நல்ல மனக்கு தேங்காய் மனம்.
0: நீ வந்து இந்த ஐரன் மீன் கலவர ஸ்டைல்ல சொல்றீங்க.
2: நல்லா மீன் வாங்கி சாப்பிடுங்க.
0: ரொம்ப நன்றி. சொல்லும் போதே சாப்பிடும் தோணுது பீமாமா, நன்றி. இதோ லஞ்சு கிளம்பி வந்துடுறோம். நன்றி.
1: வணக்கம். யாருக்கிட்ட பேசுறீங்க?
3: பழையப்பட்டி.

0: செல்வகன்யா.
1: செல்வகன்யம்மா, சமையல் ருசிக்க சில குறிப்புகள், எந்த குறிப்பு சொல்ல போறீங்க?
0: குறிப்புகள் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு காய்கறி சாப்பிடறதுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன். அதை தவிர காய்கறினால பிள்ளைகள் கொஞ்சம் சாப்பிட
1: மாட்டேங்குதான்.
0: இருந்தாலும் நம்ம அதாவது ஒரே காயா கொடுக்காம சரிங்களா, எல்லாம் இந்த கோஸ் கொஞ்சம், அவரைக்காய் கொஞ்சம், கேரட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பொரியல் பண்ணி கொடுத்தா உடம்புக்கு சத்துக்களும் சேரும். விரும்பி சாப்பிடாங்க, இதைத்தான் சாப்பிட மாட்டேன்னா சொல்ல முடியாது.
1: சரி, நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, ஏதோ ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அது நல்லா ருசிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு டிப் சொல்லுங்க.
0: அதான் அதான் சொல்ல வரேன். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொரியல் லாஸ்ட்ல நம்ம வேர்க்கடல இருக்கு பாத்தீங்களா, அதை லைட்டா நல்லா ஒரு ஓரளவு மன வர மாதிரி வறுத்து அப்படி இது பண்ணி கொடுத்தோம்னா
1: நல்லா இருக்கும்.
0: அது ஒரு
1: டேஸ்டா இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிறீங்க. அதாவது சமையல்ல அதை சேருங்க, இதை சேருங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிடாதீங்க.
2: அது என்ன அப்படின்னா, என்னோட அன்பை சேர்த்திருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க.
1: ஆமா, அது எப்பவுமே நம்ம அன்பாதான் குடும்பத்துக்காக வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க பிள்ளைங்க அப்புறமா ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கிற சொந்த உறவுகள் எல்லாருக்குமே வந்து அன்போடு தான் எப்போவுமே நம்ம பெண்கள் சமைப்போம். அதையும் தாண்டி என்ன செய்யும் இருக்கு அப்படின்ற குறிப்புகள் தான் நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்களோட ஷேர் பண்ணலாம்.
2: உங்களோட சீக்ரெட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: ஆமாம், இன்றைக்கி சீக்ரெட் எல்லாம் உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. சுந்தர புருஷன் படத்துலேருந்து சித்ரா பாடியிருக்காங்க. சிற்பியோட இசையில் வைரமுத்தோடைய பாடல் வரிகளில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: புதுசா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்ச்சியில
3: சமையல் ருசிக்கிறதுக்கு டிப்ஸ், அதாவது சீக்ரெட்டான டிப்ஸ் தான் அந்த தோழிகள் சொல்லிட்டு இருக்காங்க.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தோழிகள் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: ஆமா, இன்னைக்கு திவ்யா வந்து ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க.
2: அதாவது எனக்கு தெரிஞ்சது உடனே ஒண்ணு கண்ணே கண்டு நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான்.
3: என்னது?
2: அதாவது சில குழம்புல வந்து நம்ம பண்ணும்போது டபுள் தாளிப்பு கொடுக்கணும். அதாவது இப்ப நம்ம முதல்ல நம்ம எண்ணெய் ஊத்தி கடுகு அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம குழம்பு போம்ல, கடைசியில குழம்பு முடிக்கும் போது கொஞ்சமா நம்ம எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊத்திட்டு ஆஃப் பண்ணிடணும்.
3: அப்படி பண்ணா ரொம்ப ருசியா இருக்குமா?
2: ஆமா, ருசியா இருக்கும்.
3: எல்லா குழம்புக்கும் இப்படி பண்ணலாம்.
2: ஒரு சில குழம்புகளுக்கு பண்ணா டேஸ்டா இருக்கும், ஆனா எல்லா குழம்புக்கும் நான் ட்ரை பண்ணது இல்ல.
3: ஓகே ஓகே, டபுள் தாளிப்பு அப்படிங்கற சீக்ரெட் வந்து திவ்யா சொல்லியிருக்காங்க. அடுத்து தோழி என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிதாயனார். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும் மாரிதாயம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம். என்ன மழை எல்லாம், வெயில் இல்ல, மழை இல்ல, மூடிக்கிட்டு இருக்கு.
3: நல்லா இருக்குது, ஒரு அருமையான கிளைமேட் இல்லையா? சரி சொல்லுங்க. ஆமா ஆமா, சமையல் ருசிக்க குறிப்பு என்ன சொல்ல போறீங்க?
4: சமையல் ருசிக்க, சமையல் செய்யறத பத்தி சொல்லணுமா? சமையல் ருசிக்கிறது என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லணுமா?
3: சமையல் பண்றதுல இந்த ஒரு விஷயத்த சேர்த்தா அல்லது இப்படி செஞ்சா இந்த இந்த குழம்பு இந்த பொரியல் இதெல்லாம் டேஸ்டா வரும் அப்படின்னு ஏதோ ஒரு டிப்ஸ்.
4: பொரியல் என்ன பொரியல் பண்ணாலும் இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் சீல, சீரகம், வெள்ளைப்பூடு தட்டி போட்டு ஒரு சிந்து சிந்தி இறக்குங்க, செம்மையா இருக்கும்.
3: எல்லா பொருளுக்கும் தேங்காய் போடுவோம் தானே?
4: போடுவாங்க மேடம், பச்சையா போட்டுதாங்க மேடம். அந்த வாசனையும் இல்லாம போயிருது மேடம், ருசியே காட்ட
3: மாட்டேங்குது. ரொம்ப போட்டு அதை இதுல இது பண்ண வேணாம்னு
4: சொல்லி நம்ம சுருள வதக்கிட்டோம் பொரியல். இப்ப முட்டைக்கோசி பொரியல், தேங்காய், அந்த கத்திரிக்காய் பொரியல், எல்லா பொரியலும் செய்யறோம்ல.
3: ஆமா ஆமா.
4: அப்ப பொரியல் செய்யல, இவங்க வதக்கையில வத்தப்பொடி எல்லாமே சேர்த்து போட்டுருக்காங்க. இறக்க போவையில அந்த நல்லா வெந்து இறக்க போவையில இதை போட்டு திண்டி விடுங்க, கொஞ்சம் ரேச திண்டி விட்டு இறக்கிடுங்க, வாசம் நல்லா இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர். லாஸ்ட்ல போடணுங்கிறீங்க?
4: ஆமா, புளி குழம்பு வைக்கணும்ல மேடம், வெள்ளை குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு, கத்திரிக்காய் புளி குழம்பு, வெண்டைக்காய் புளி குழம்பு.
3: ஆமா,
4: அது இறக்க போகல, கொஞ்சம் அந்த அச்சி வளமா அந்த மண்டை வளமா தூளை தட்டி போட்டு கொஞ்சம் இறக்குங்க, அது நல்லா இருக்கும்.
3: சூப்பருங்க, சூப்பர். ரெண்டு டிப்ஸ் சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி.
4: நன்றி மேடம்,
3: நன்றி. எப்படி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா?
2: அது இந்த புளி குழம்பு, அந்த புளி சேர்க்கக்கூடிய எல்லா ஐட்டங்களையும் கொஞ்சம் நம்ம வெள்ளத்துல சேர்த்தாலே ஒரு
3: டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பேசலாம் அடுத்த தோழிக்கிட்ட. வணக்கம்.
2: வணக்கம், யாருக்கு பேசுறீங்க?

0: வணக்கம்.
1: பேசுறது இசை ஆசிரியர், மியூசிக் டீச்சர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்கம்மா.
1: அதாவது குழம்பு, அதாவது குழம்பு டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பொரியல், பொரியல்லாம் டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு
0: சொன்னீங்கன்னா,
1: பொரியலுக்கு வந்து நம்ம கடலை பருப்பு, மல்லி, மிளகா வத்தல்,
0: பொரியல்னா
1: போட்டு உருளைக்கிழங்கு பொரியல், இதுக்கெல்லாம் வந்து தனி மிளகா வத்தல், அத தனியா வறுத்து நல்ல மிக்சியில நல்ல மாவா திரிச்சிடலாம். அதுல நம்ம அது பொறுமையா திருத்தினா அது மாவா ஆயிடும். மாவா திரிச்சு வச்சிருந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் பொரியல், இந்த மாதிரி அப்புறம்
0: நன்றி. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்களே, எதுவுமே நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சாப்பாடும் ருசியாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும்
2: அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து தோழிகள்கிட்ட அவங்களோட சமையல் ருசிக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்கள் தான் பாடல் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்க தமிழ் செல்வன் திரைப்படத்திற்காக.
3: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: 11:33 ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. திவ்யா, என்ன சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்கீங்க?
1: அதாவது சமையல் ருசிக்க சில வழிகள் நம்ம தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம்ல, இப்போ மத்தியானம் வேற ஆயிடுச்சு, என்னென்ன சமைக்கலாம், என்னென்ன டிப்ஸ்லாம் தோழிகள் சொல்லுவாங்க, நானும் ஆசையாக யோசிச்சுட்டு இருக்கேன், இதை சொல்லுவாங்களா அதை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
0: எல்லாரும் கேட்டீங்களா, என்ன கேட்டீங்களா,
1: உங்ககிட்டயும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சில ஐட்டங்கள் இருக்கு, அந்த கசப்புங்கிறது போகவே போகாது. எனக்கும் அந்த பாகற்காய் விதவிதமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அந்த கசப்பு மட்டும் போகவே மாட்டேங்குது. அந்த கசப்பு போகிறதுக்கு நம்ம தோழிகள் ஏதாவது சொல்லுவாங்களா, நானும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்.
0: தோழி சொல்றாங்களோ இல்லையோ, அந்த தோழிகிட்ட பேசிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சூப்பரா இருக்கிறோம்,
0: நீங்க எப்படி இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: நல்லா ஊத்தி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு
0: மரடா. இப்போ என்ன டிப் சொல்லியிருக்கீங்க நீங்கள்?

0: வெண்ணையும் பவுடர் பண்ணி போடணுமா? வெந்தயம் போடணும்,
1: கடுகு
0: போடாம வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சு மீன் குழம்பு வைக்கணும்.
1: ஆமா,
0: அடையோ மீன வேற யாவப்படுத்துறீங்க எல்லாருமே. இதோ கிளம்பிட்டோம். நன்றிமா, நன்றி
1: நன்றி
0: நன்றி. பசி வந்து ரொம்ப தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க எல்லா தோழிகளும் வந்துட்டு. சரி ஓகே, பாகற்காய் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறேன். இப்போ சொல்லிடலாமா? அதாவது பாகற்காய் வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வேக வச்சு தண்ணீர் வந்து எடுத்துருவாங்க,
2: இந்த உப்பு போட்டு புளிஞ்சு போடுவாங்க, புளி தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க. அதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன்.
0: ஆமாம், எது பண்ணாலும் அந்த கசப்பு தன்மை வந்து போகாது. நம்ம அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வேக வச்சு தண்ணீர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சத்துக்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஏற்கனவே காய்கறிகளை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவவே கூடாது. அதுலேயும் இப்படி நம்ம வேக வச்சு தண்ணியெலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சத்துமே இருக்காது. அதனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் பாகற்காய் வந்து கால் கிலோ போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிராம் சின்ன வெங்காயம் நிறைய போடணும். அதே மாதிரி தேங்காய் கொஞ்சம் அதிகமாக

0: அதோட சத்துக்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஏற்கனவே காய்கறிகளை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவவே கூடாது. அதுலேயும் இப்படி நம்ம வேக வச்சு தண்ணியெலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சத்துமே இருக்காது. அதனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் பாகற்காய் வந்து 1 கிலோ போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிராம் சின்ன வெங்காயம் நிறைய போடணும். அதே மாதிரி தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே வேக வச்சோம் அப்படின்னா பாகற்காய் பொரியல ஒரு கசப்பு கூட இருக்காது. இது எங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டுற ஒரு டிப்பு அப்படிங்கிறதால அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 12:36 நம்ம ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டலாமா?
1: கண்டிப்பா, நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கும் நான் ஃபாலோ பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப பாடல் கேட்டு வந்துடலாம்.
0: இருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல.
2: மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு.
3: ஹே,

0: என்றுமே எந்த இதய துடிப்பு நீயே நீயே மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு.
1: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். செய்திகளை தொடர்ந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.

தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு

அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர்.

0: நாகர்கோவில். இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: நேர்களை நேரம் 12:51 இணைஞ்சிருக்கிறீங்க. இது நம்ம நிலைப்பண்பலை 102.6 ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட. நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில சமையல் ருசிக்க சில குறிப்புகள் கேட்டிருந்தோம்ல திவ்யா.
2: ஆமா, நம்ம தோழிகளும் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
1: வணக்கம்.
3: பண்ணுவோம்.
1: வலுவழுப்புத்தன்மை இருக்காது, வெந்துரும்.
3: உளுந்து
1: சேக்க வேண்டாம் அட தோசைக்கு.
3: ஆமா, உளுந்து நம்ம கட்டை பருப்பு, பாசி பருப்பு, சோரம் பருப்பு, இது மூணையும் கலந்து கலந்து போட்டா போறோம்.
1: சரி, இங்கே வந்து சமையலில் ரொம்பவே அனுபவம் உள்ளவங்க போல இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இன்னும் லிஸ்ட் பெருசாக போகும் போல. லலிதாமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
3: நன்றி, இன்னும் இருக்கு சொல்ல நேரம் இல்லை.
1: நன்றி, கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சொல்லலாம். நன்றி. இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இப்பவே உருண்டை குழம்புக்கு நம்ம வேக வச்சுதான், அப்பதான் வேகும் அப்படிங்கிற மாதிரி
2: இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா என்னன்னா, அப்படி போடும்போது வந்து உதிரி உதிரியா உடஞ்சிரும். ஆனா இவங்க சொல்றது என்னன்னா, நல்ல தலதலன்னு கொதிக்க விட்டுட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ்.
1: அந்த கொதியில் நிலையிலே அந்த அவ்வளவு ஹீட்ல போட்டோடனே டக்குன்னு அது வந்து உடையாம இருக்குன்றதுதான் விஷயம். அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அதாவது
1: முன்னாடி நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து முதல்ல சொல்லிருங்க.
4: நினைச்சேன், சொல்றேன். இசை ஆசிரியை பேட்டையிலிருந்து உமா மகேஸ்வரி
1: பேசுறேன். சொல்லுங்கம்மா.
4: அதாவது பாவக்காய நல்ல கழுவிட்டு நல்ல ரவுண்டா நறுக்கி வச்சுக்கணும், நல்ல மெல்லிசா நறுக்கணும், தனியா நறுக்கக்கூடாது. நல்ல நறுக்கி வச்சு காயப்பொடி, உப்பு, மஞ்சள், அப்புறம் வந்து வத்தப்பொடி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த வத்தப்பொடி வந்து வீட்லயே வறுத்து திருச்சி வச்சீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்க அந்த வத்தப்பொடி என்ன செய்யுங்க, அதையும் சேர்த்து கலந்து ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் அதை மூடி ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இலுப்பு சிட்டியில எண்ணெய் விட்டு கடலை பருப்பு, அந்த எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாழ்த்தி கொட்டிட்டு அது நல்லா பொறிஞ்சோன்னா இந்த பாவக்காயும் தூக்கி போட்டு நல்லா கைவிடாம கலருங்க. கலரிட்டு சிம்மல வச்சிருங்க. சிம்மல வச்சிட்டீங்கன்னா அது நல்லா வறுவல் மாதிரி நல்லா மொறு மொறு மொறு மொறுன்னு வந்துடும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அது நல்லா வறுவா வந்துடும். ஆனா நீங்க ஹைல கூட்டி வச்சீங்கன்னா அது வந்து தீஞ்சிரும், தீயக்கூடாது, ஹைல கூட்ட வேண்டாம். நீங்க குறைச்சி வச்ச போது நல்லா உள்ள நல்லா வெந்துரும், நமக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்.
1: நிறைய
2: பேருக்கு அந்த பாகற்காய் தானே கை கொடுக்காது, அதனால அதை கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உமா மகேஸ்வரி வந்துட்டாங்க.
1: ஓகே, இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நேருக்கு ஒரு நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறத மீண்டும் நாங்கள் வந்து நினைவுபடுத்திக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நேகித நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சமையல் ருசிக்க சில குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைய தோழிகள் வந்து அருமையாக நிறைய விஷயங்களை சொன்னாங்க.
2: ஆமாம், அது கூட நிறைய தோழிகள்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம சேர்த்தா நல்லாயிருக்கும்.

0: அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. நம்ம இந்த பூரி உப்பலாக வரணும் அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைப்போம்ல, அப்படி பண்ணாமல் உடனே தேய்ச்சி உடனே போட்டோம்னா பூரி உப்பலாக வரும் அப்படின்னு நிறைவான என்னுடைய டிப்ஸும் சேர்த்து சொல்லிக்கிறேன்.
1: சூப்பர், எல்லா டிப்ஸையும் சேர்த்து நல்லா சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சு இல்லையா. அதனால் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் மீரா மற்றும்
0: நான் உங்கள் திவ்யா.
1: நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி குரல்களில் பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. மகாபிரபு திரைப்படத்திலிருந்து

நிலையில் ஒலித்து கொண்டு இருக்கும் அந்த இணைய பாடலோடு நிறைவு பெற்றது. ஸ்நேகிதி, இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் நிக்ஷய் போஷன் யோஜனா திட்டம் பற்றி, இது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பற்றி.

பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெற இருப்பது நிக்ஷே போஷான் திட்டம் பற்றிய தகவல்கள். நிக்ஷே போஷான் திட்டம் என்பது இந்தியாவில்

காசு நோயாளிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஏப்ரல் மாதம் 2018 அறிவிக்கப்பட்ட அரசாங்க திட்டமாகும். காசு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உணவு வழங்க மாதந்தோறும் ₹500 வழங்கப்படுவதன் மூலம் அவர்களின் உடல் நலத்தை பேணுவதுடன் நாட்டு மக்களின் நலத்தை பேணுவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. காசு நோய் என்பது ஒரு மிக தீவிரமான பாக்டீரியா தொற்று ஆகும். இது முக்கியமாக ஒரு நபரின் நுரை ஈரலை பாதிக்கிறது மற்றும் அதன் ஆரம்ப கட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது ஆபத்தாகிறது. காசநோய் என்பது ஒரு தொற்று நோயாகும். இது பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் மற்றும் தும்பலில் இருந்து காற்றில் உள்ள சிறிய துளிகள் மூலம் பரவுகிறது. பாக்டீரியா முதல் கட்டத்தில் தனிநபரின் உடலில் நுழைகிறது, பின்னர் மறைந்திருந்து நோயாளியை மெதுவாக பாதிக்கிறது. பிறகு நோயாளியின் நுரையீரலுக்குள் நோய் முழுமையாக உருவாகிறது. இப்படித்தான் காச நோயால் பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு அடைகிறார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி தடுப்பு மற்றும் குணப்படுத்தும் மருந்துகள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டதால் நோய் இனி குணப்படுத்த முடியாத நிலையை அடைந்துள்ளது. எனவே கூறப்பட்ட மருந்துகளின் ஆற்றலை எளிதாக்க உதவும் சரியான ஊட்டச்சத்தை பெறாததாலே இத்தகைய அதிக நோய் தொற்று ஏற்படுகிறது. நிக்ஷய் போஷான் திட்டத்தின் மூலம் காச நோயாளிகளுக்கு நல்ல சத்தான உணவுகளை வழங்குவதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மாபெரும் முயற்சி இத்திட்டமாகும். நோயை தடுக்கவும் இறப்பு விகிதத்தை பெரிய அளவில் குறைக்கவும் நிக்ஷய் போஷான் திட்டம் உதவுகிறது. நிக்ஷே நாடு முழுவதும் தேசிய காசநோய் கண்காணிப்பு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது மற்றும் பல்வேறு கண்காணிப்பு தரவுகளை இந்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க உதவுகிறது. இத்திட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு தேசிய உதவி மையம் 1800-11-66-66 என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது helpdesk.com nikshay@rntcp.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இதுவரை நிக்ஷே போஷான் திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். நேரம் பிற்பகல் 1:11. நீர்வாழ் கேட்டு ரசிக்க போறீங்க. இது நலம்தான நிகழ்ச்சி. நலம்தான நிகழ்ச்சியில இன்னைக்கு சங்கன் குப்பி மூலிகையுடைய மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இயற்கை வழங்கியிருக்கிற அரிய பெரிய செல்வங்களில் மூலிகை செடிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுது. அதில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த சங்கன் குப்பி மூலிகை அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பல்வேறு பயன்பாடுகளுக்காக அறியப்படுது. கிராமப்புறங்களில் இயற்கையாக வளரக்கூடிய இந்த மூலிகை உடல் நலத்தை பாதுகாக்கவும் உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. இயற்கை மருத்துவத்தினோட முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த உதாரணமாக இந்த சங்கன் குப்பி மூலிகை இருக்குங்க. இந்த மூலிகையோட பயன்கள் என்ன, என்னென்ன மருத்துவ பண்புகள்லாம் இதில் இருக்குது, எந்தெந்த பாகங்களெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். நேரம் 1:12. இப்போ ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டுருக்கு. உரிமை குரல் படத்துக்காக தான் பாடல் வந்துட்டுருக்கு. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாட்டு கேட்டுட்டு வாங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

சங்கன் குப்பை மூலிகையோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். நேரமாயாச்சு 1:17. ஒவ்வொரு தாவரமும் ஒரு மருத்துவ பண்பை கட்டாயம் கொண்டு இருக்குங்க. அதை நம்ம முன்னோர்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இந்த சங்கன் குப்பி அப்படிங்கிறது படர்ந்து வளரக்கூடிய ஒரு புதர் வகை தாவரம்னு சொல்லலாம். பூங்காக்கள்லாம் அழகுக்காகவும் கூட இதை வளர்க்குறாங்க. இது மணற்பங்கான நிலத்தில் ரொம்ப செழிப்பாக செழித்து வளரக்கூடியது. இது தீவனமாக பயன்படுத்தப்படுறது இல்லை. அடர்ந்த புதர் தாவரமாக வளர்றதால வேலி அமைக்கிறது கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய இலை வேர் இது எல்லாமே வந்துட்டு நிறைய மருத்துவ பண்புகளை கொண்டு இருக்குங்க. இந்த மூலிகையை ஒரு தோல் நோய் மருத்துவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். பி சுசீலா பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதனுடைய இசையில் வாலியின் பாடல் வரிகளை தான் பாடல் வந்துட்டு இருக்குது. உயர்ந்த மனிதன் படத்துக்காக

நேர்கள் நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேரம் 1:24. சங்கன்குப்பி மூலிகையுடைய மருத்துவ பெண்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில். இது தோல் நோய் மருத்துவர்னு கூட சொல்லலாம், அப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்தளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, கரப்பான், காளாஞ்சப்படை, விஷக்கடை, அப்புறமா வந்துட்டு ஊரல், தடிப்பு, இந்த மாதிரி எல்லா விதமான தோல் நோய்களுக்குமே வந்து இந்த மூலிகை ரொம்பவே சிறந்த மருந்தாக இருக்கிறதுனால தான் இது ஒரு தோல் நோய் மருத்துவர் அப்படின்ற அளவுக்கு இந்த மூலிகை பேர் வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி தோல் நோய்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க சங்கன்குப்பி இலைகளை வந்து பறித்து கொஞ்சம் மோர் அல்லது நீராகரம் விட்டு துவையல் போல் அரைச்சி 40 நாட்கள் வரைக்கும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் சுத்தமாகி தோல் நோய்கள் வந்து குணமாக தொடங்குமா. அகத்தியர் குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருந்தை வந்து சங்கன்குப்பி இலை துவையலோடு சேர்த்து 3 நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா பேதி ஆகும். இப்படி பேதியான பிறகு மருந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த சங்கன்குப்பி மூலிகையுடைய மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. வைர நெஞ்சம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் GM சௌந்தரராஜன், P சுசீலா பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாடல் பெறுது.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: சங்கன் குப்பை மூலிகையின் மருத்துவ பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நேரம் 1:30. இந்த சங்கன் குப்பி மூலிகை இருக்கு இல்லையா, அந்த இலைகளை நல்லா பச்சையாக அரைச்சி கரப்பான் படைகள் இதெல்லாம் இருக்குன்னா அது மேலே நல்லா பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து அதெல்லாம் ஊற வச்சுட்டு அது நல்லா கடலை மாவு அல்லது பாசிப்பயிறு மாவு தேய்ச்சி நல்லா குளித்தோம் அப்படின்னா இது எல்லாமே அந்த கரப்பான் படைகள் இது எல்லாமே வந்து சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கன் குப்பி இலைகளை தண்ணீரில் போட்டு நல்லா சூடுபடுத்தி மிதமான சூட்டில் நம்ம குளிக்க கூட செய்யலாம். அப்படி குளிக்கும்போது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சொறி எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகும். தினமும் சங்கன் குப்பி இலையை தேடி போய் பறிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இலை சாத்தோட சம அளவு சிற்றாமணக்கு எண்ணெயை சேர்த்து தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மில்லி எடுத்து குளிச்சுட்டு தோல் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் எல்லாமே வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம். இன்னும் என்னென்ன மருத்துவ பெண்கள் இந்த சங்கன் குப்பி மூலிகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக, காதலிக்க நேரமில்லை இது படம் பேருங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குது கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.
4: உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

நேரம் ஒரு மணி 33 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. சங்கன் குப்பி மூலிகையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இந்த சங்கன் குப்பி செடியோடைய இலை தண்டு இதெல்லாத்தையும் எடுத்து ஒன்று ரெண்டாவது நல்லா இடிச்சுட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இதை 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு அது நல்ல ஒரு 1/4 லிட்டரை வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு ஒரு இந்த கஷாயத்தை நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நாள்பட்ட காய்ச்சல், விட்டு விட்டு வரக்கூடிய காய்ச்சல் இதெல்லாம் சரியாகுங்க. இந்த மூலிகை உடல் சூட்டை குறைக்க உதவுது. தோல் பிரச்சனைகளுக்கு முக்கியமாக நல்ல மருந்தாக இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த மூலிகை பயனுள்ளதாக இருக்குங்க. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் வலிகளுக்கும் காய்ச்சலுக்கும் இது நல்ல மருந்தாக இருக்குது. இன்னும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். 1:35 நிமிடத்தில் இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. பிபி ஸ்ரீனிவாஸ் ஜானகி குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில் தான் பாடல் கேட்க போகிறோம். வீர திருமகன் படத்துக்காக.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டுட்டு நலம்தான நிகழ்ச்சி 1:39 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சங்கன் குப்பி மூலிகையுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மூலிகையை வந்து இலைகளை அரைச்சி பூச்சா பயன்படுத்தலாம். கஷாயம் செஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷாயம் செஞ்சு அதை வந்து குடிக்கக்கூட செய்யலாம். பெரும்பாலும் வயல்வெளிகள், சாலையோரங்கள், வெற்று நிலங்களில் இயற்கையாகவே வளரக்கூடியது இந்த மூலிகை அப்படிங்கிறதால நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு அதிகம் தேவையில்லாத ஒரு மூலிகை செடி அப்படின்னா இந்த சங்கன் குப்பி மூலிகையும் அதில் ஒன்றுங்க. சித்த மருத்துவத்தில் உடல் நலத்தை சமநிலைப்படுத்த உதவக்கூடிய மூலிகைகளில் ஒன்றா இந்த சங்கன் குப்பி மூலிகையும் வந்து இருக்குது. இலைகளை உலர்த்தி பொடி செய்து பயன்படுத்தும் பழக்கமும் நம்மக்கிட்ட இருக்குது. பூச்சிக்கடி, சிறிய காயங்கள் இது கூட வெளிப்புறமாக வந்து இதை வெளிப்பூச்சா இலைகளை அரைச்சி பயன்படுத்தலாம். நேர்களே, நேரம் 1:40 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு தான் கேட்க போகிறோம். உத்தரவின்றி உள்ளே வா இந்த படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம்.

நேர்களினாலும் தான நிகழ்ச்சியில் இதுவரை சங்கன் குப்பி மூலிகையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன்

0: வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம் மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே. இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்ரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர்,

0: அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா சிலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆயுர்வேத குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
1: ரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்க வெளியில் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பாக்கெட்டில் தண்ணீர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும், குடை இருக்கணும், அவங்களுக்கு வந்து தேவையான அந்த அவங்க என்ன மருந்து எடுத்துக்கிறாங்களோ அது இருக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் எலுமிச்சை, சர்க்கரை, உப்பு இந்த மாதிரியான இதெல்லாம் கலந்த பானங்கள் ஒரு பாட்டில் ஒன்று கையில் இருந்தால் அது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல நிற்கும்போது உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது, அவங்க ரொம்ப தளர்வாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு குடிக்கும்போது உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். இருந்தாலும் அவங்க உண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாம் கரெக்டாக முறைப்படி எடுத்துக்கணும். இந்த கோடை காலத்தில் அவங்க அந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலோட உச்சபட்ச தாக்கம் இருக்கும்போது அதிகமாக வெளியில் செல்கிறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குடையோ தண்ணீரோ இதெல்லாம் இல்லாமல் வெளியில் போகிறத கண்டிப்பாக பெரியவர்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். இதே நோயாளிகள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய மருத்துவர்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய மருந்துகளை ரெகுலர் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் அவங்க சாப்பிடக்கூடிய மருந்துகளுக்கு சில மருந்துகளுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கும் பொழுது அது இதயத்தையும் சிறுநீரகத்தையும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணீர் அவங்க வந்து தேவையான அளவு அவங்க உடம்புக்கு தேவையான அளவு குடிக்கணும். அவங்க வந்து மருத்துவரோட அறிவுறுத்தலை கேட்டு மேலும் அவங்க உண்ணக்கூடிய மருந்துகளையும் கரெக்டாக எடுத்து உணவுகளை சீராக்கி கொள்ள வேண்டும். அதாவது உண்ணக்கூடிய உணவு அவங்க வந்து சர்க்கரை நோய் இல்லை ஒன்றும் இல்லைன்னா வெள்ளரி சாப்பிட்லாம், தர்பூசணி சாப்பிடலாம், இந்த மாதிரி சிறு சிறு பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிடணும். அதிகமாக தண்ணீர் வந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கணும். அவங்களுக்கு எந்த பர்சன்டேஜில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களோட மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக வெயில் காலத்தில் நான் இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அறிவுரை அவங்க இதே சம்மந்தப்பட்ட மருத்துவரிடம் கேட்பது மிகச்சிறந்த நலத்தை தரும். இதே நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவுகளில் வந்து சிறுதானியங்கள் நல்லபடியாக சேர்த்துக்கலாம், காய்கறிகள் வேக வச்ச சூப்பு அந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துக்கலாம், மிளகா, குடமிளகா, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரியான பொருட்களை குறைச்சிக்கணும், உண்ணலாம். இது எல்லாமே இருதயத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். இதெல்லாம் வந்து உஷ்ண காலத்தில் கம்மி பண்ணிக்கிட்டு பழங்கள், தானியங்கள், சிறுதானியங்கள் இது போன்ற உணவுகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். கோதுமை சார்ந்த உணவுகள்லாம் வந்து தேவையான அளவு எடுக்கணும். ஏன்னா உஷ்ண காலத்தில் கோதுமை இது போன்ற உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் கம்மி பண்ணிட்டு அரிசி சார்ந்த உணவுகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கம்பு, மோர், இந்த ராகி இந்த மாதிரியான மோர் போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நலத்தை தான் தரும். குறிப்பாக காய்கறிகளில் நீர் காய்கறிகள் அவங்க கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய உஷ்ண நோய்களில் குறிப்பாக கொப்புளங்கள் போல் வரும். அது வந்து அக்கி, சர்மத்தில் வரக்கூடிய ரேஷஸ், ஊரல் அந்த போல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இந்த நோய்களுக்கு வந்து நம்ம உணவுகளில் குறிப்பாக வெந்தயம் சார்ந்த உணவுகள், வெந்தய களி, வெந்தயம் கலந்த மோர் இது வந்து ஒரு சிறந்த பலனை தரும். சோற்றுக்கற்றாலே ஒரு சிறந்த ஒரு பொருள் தான், அது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம்.
0: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆயுர்வேத குறிப்புகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
2: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. In Tamil Nadu, C. Joseph Vijay-led TVK government wins floor test in State Assembly with comfortable majority. N. Rangaswamy sworn as Chief Minister of Puducherry for a record 5th term. Sentence states intensify fuel-saving measures following Prime Minister Narendra Modi's appeal amid global energy crisis triggered by West Asia conflict. CBSE declares All India Senior Secondary Class 12th results. Gold silver prices jump over 6% after government hiked import duty to around 15%. IMD says monsoon likely to arrive early this year. And in IPL cricket, Royal Challengers Bengaluru to take on Kolkata Knight Riders in Raipur this year.

வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் திவ்யா. இமயமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா குலுமலானி பிரபலமான சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் பலரும் அறிந்திடாத ஒரு அழகான மலை வாசஸ்தலம் இருக்குது, அதுதான் கசௌலி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இயற்கை அழகு கொட்டி கிடக்கக்கூடிய இந்த கசௌலிக்கு தான் பயணிக்க போகிறோம். காற்றலையில்

0: தாமரை வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடின பாடல் தான் நம்ம கேட்டு முடிச்சோம். ஏய் நீ ரொம்ப அழகாக்க அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: பாரதத்தின் பெருமை பேசும் மனித நாடு நிகழ்ச்சியுடன் நினைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம வட இந்திய மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான மலைவாசஸ்தலம் தான் கசௌலி. இது சண்டிகர்லேருந்து சிம்லா போகக்கூடிய சாலையில் சோலன் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் இந்த இடம் வந்து ஒரு கண்டோன்மெண்ட், ஒரு அதாவது இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியாக இருந்திருக்குது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் இன்றைக்குமே பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறத நம்ம இங்கே போனால் பார்க்க முடியும். அழகான மலையேற்ற பாதைகள், பனிமூடிய உயரமான மலைகள், பசுமையான நிலப்பரப்புகள்னு இயற்கை அழகு கொட்டி கிடக்குது இந்த கசௌலியில். தொடர்ந்து பயணிப்போம் பாடலுக்கு பிறகு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இசை, தகவல், மகிழ்ச்சி அனைத்தும் ஒரே அலைவரிசையில். இது ஆகாஷ்வாணி. 90 ஆண்டுகளாக என்றென்றும் உங்களோடு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இமாச்சல பிரதேசத்தின் அதிகம் அறியப்படாத பொக்கிஷம் கசோலி பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில. கசோலியில் இப்போ நான் உங்களை எல்லாரையும் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, கசோலியிலேயே இருக்கக்கூடிய மிக உயரமான இடத்துக்கு தான், மங்கி பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மலை உச்சிக்கு தான் போகிறோம். பேருக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய குரங்குகளை நம்ம பார்க்க முடியும். இந்த உயரமான மலை உச்சியில் ஒரு சின்ன அனுமன் கோயில் ஒன்றும் இருக்குது. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அவருடைய பாதம் இந்த இடத்துல பட்டதாக நம்பப்படுது. அடுத்ததாக கசோலியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். மஜ்னு திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. ஹாரிஸ் ஜெயரஜிசையில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஹிடன் ஜெம் ஆஃப் ஹிமாச்சல் கசௌலி, அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தின் அதிகம் அறியப்படாத பொக்கிஷம் கசௌலி அப்படிங்கிற ஒரு அழகான மலை வாசத்தலம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில்.

ஹிடன் ஜெம் ஆஃப் ஹிமாச்சல் கசௌலி, அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தின் அதிகம் அறியப்படாத பொக்கிஷம் கசௌலி அப்படிங்கிற ஒரு அழகான மலை வாசஸ்தலம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில. கசௌலியில் நாம் அடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு தான் போக போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். இது 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கட்டப்பட்டுச்சு. உயரமான பைன் மரங்களால் சூழப்பட்ட இந்த தேவாலயம் பிரிட்டிஷ் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழுது. இந்த தேவாலயத்துடைய ஜன்னல்களில் வண்ண வண்ண கண்ணாடி வேலைப்பாடுகள், அதுவும் நல்ல கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற இந்த கசௌலி பிரிட்டிஷ் காலத்து கட்டிடக்கலைக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் மலை பாதைகளுக்கும் ரொம்பவே பிரபலமானது. இன்னும் இந்த கசௌலி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறக்கு முடியும் நிகழ்ச்சியில். பாடல் கேட்டு வந்துடலாம். தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற கசோலி பத்தி தான் கேட்டுட்டு அடுத்ததான் நம்ம கசோலியில் பார்க்கக்கூடிய ரெண்டு இடங்கள் என்ன அப்படின்னா, சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு இங்கே சன்ரைஸ் பாயிண்ட், சன்செட் பாயிண்ட்னு ரெண்டு இடங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம சூரிய அஸ்தமன காட்சிகள் ஏதாவது நம்ம ஒரே இடத்துல பார்ப்போம்ல, ஆனால் இங்கே ரெண்டு தனித்தனி இடங்கள் இருக்குது. அதுலேயுமே அந்த சன்செட் பாயிண்ட் தான் ரொம்பவே பிரபலமானதும் கூட. பசுமையான மலை சிகரங்களுக்கு மத்தியில் சூரியன் அஸ்தமிக்கும் போது வானம் நீல நிறத்திலிருந்து செந்நிறமாக மாறக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது இயற்கையை தீட்டிய ஒரு அற்புத ஓவியம் மாதிரி நமக்கு தெரியுங்க. இந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான மலை பாதை இருக்குது. அடுத்ததாக நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் காற்றலையில். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் பாடலுக்கு இடையே தொடர்ந்து நெஞ்சிருங்க.
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்.

2:51 மணி திருநாடு நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அழகான மலை வாசஸ்தலம் கசோலி பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. இங்க சன்செட் பாயிண்ட் பக்கத்துல ஒரு அழகான மலைப்பாதை இருக்கு. அதுக்கு பேரு கில்பர்ட் ட்ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடர்ந்த வனத்திற்குள்ள இந்த கில்பர்ட் பாதையில நம்ம நடந்து போகும்போது கசோலி சுத்தி இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தகவுகளுடைய கண்கவர் இயற்கை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மலை ஏற்றத்திற்கு இந்த இடம் ரொம்பவே பிரபலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்களை, இன்று மாலை 5:02 இடம்பெறும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் மனநல ஆலோசகர் எஸ் எஸ் ஸ்ரீநிதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கசோலி பற்றி தான் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. இந்த கசோலி இயற்கை ஆர்வலராக இருந்தாலும் சரி, வரலாற்று பிரியராக இருந்தாலும் சரி, சாகச பிரியராக இருந்தாலும் சரி, ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஏற்ற இடம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கசோலியில் மால் ரோட்டில் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணும், இல்லை உள்ளூர் சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏற்ற இடம்னு சொல்லலாம். இங்கே அணிகலன்கள், ஆடைகள், கைவினைப் பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. உள்ளூர் உணவு வகைகளையும் நம்ம சுவைச்சு ரசிக்க முடியும். அழகான அமைதியான ஒரு மலை வாசஸ்தலம் தான் இந்த கசோலி. இவ்வளோ நேரம் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கசோலி பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து நமது வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்களுடைய கருத்துக்கள் இடம்பெறும் அன்பின் வரிகள் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேராபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 3:03. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க, இது அன்பின் வரிகள். ஆம் நேர்களே, எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கடிதங்கள் வழியாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. இன்னைக்கும் நிகழ்ச்சியில கடிதங்கள் உங்களுக்காக என்னென்ன நேர்கள் என்னென்ன கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அன்பின்மாரிகள் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். கூடவே சூப்பர் ஹிட்டான பாடல்களும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சி வழங்க உங்களோட இணைஞ்சிருக்கிறேன் நானுங்கள் மீரா. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது எங்களுக்காக, மோனிஷா இன் மோனானிஷா. அந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்களில், டி ராஜேந்திரோட இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு.
1: ஹலோ, மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

நேர்களே, நேரம் பிற்பகல் 3:10 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டுருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி முதல் கடிதம் யாருடையது கடிதம் அப்படின்னா, தென்காசிலேருந்து குத்தாலிங்கம் சாதா எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை இன்ன சொல்லியிருக்காங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்கு பற்றின கடிதம் தான். 7/6/2026 என்று பொதிகை தும்பி நன்றாக இருந்தது. திவ்யா உஷா இருவரும் கலந்து கொண்டதால் நிகழ்ச்சி அருமை, இயக்குநருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, 6/6/2026 சுபகலா நல்ல பாடல்களை ஒளிபரப்பினார், அவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அதே போல 12ஆம் தேதி ஒன்று பத்திரிகை ஒலிபரப்பான பாடல்கள் அருமையாக இருந்தது. சந்தியாவின் சந்தியா ராகங்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தது. குக்கு நிகழ்ச்சிகளில் வாட்ஸ்அப் சாய்ஸ் வரவேற்கத்தக்கது, நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. தென்காசிலிருந்து குத்தாலிங்கம் இந்த கடிதத்தை நேயருக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணன் வீரவனலூர்லேருந்து இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாலை 7:30 ஒளிபரப்பாகிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நான் தொகுத்து அனுப்பிய பாடல்களை ஒளிபரப்பியுள்ளீர்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு 12ஆம் தேதிக்காக அவங்களுடைய சுகமான ராகங்கள் தொகுப்பிற்காக பாராட்டி வந்து நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நீங்களுடைய தொகுப்பை எங்களுக்காக அனுப்பியதற்காக ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி கேட்டு கடிதம் எழுதியதற்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். வீரனிலிருந்து கிருஷ்ண சார் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இன்னும் தொடர்ந்து கடிதங்கள் வாசிக்கலாம். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடுவோம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஹரிஹரன் மகாலட்சுமி ஏற்பாடியிருக்காங்க. தேவாவுடைய இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு, ரெட் திரைப்படத்திற்காக.

நேர்லி நேரம் பிற்பகல் 3:23 மணமாயிட்டிருக்கு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், சிவகலை கே கே தாமஸ், கவிஞர் ரா செல்வமணி, உக்கிரன்கோட்டை மணி இவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 11/5/2026 அன்று இன்று ஒரு தகவல் கேட்டோம். வாழ்க்கை வாழ்வதற்கு தான், அதே நேரம் வாழ்க்கையை ஒவ்வொரு தருணத்திலும் கொண்டாட வேண்டும் என்றார் தங்கச்சியார் அப்படின்னு சொல்லி இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. நேருக்கு நன்றி சொல்லிக்கலாம், நேர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் இன்னும் கடிதங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே. ஹரிகரன் குரலில் தான் பாட்டு கேட்க போகிறோம், ரோஜாவனம் திரைப்படத்திற்காக.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்களை நேரம் பிற்பகல் 3:31 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரியல் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க திருநெல்வேலி டவுன் மேலரது வீதியிலிருந்து கருப்புசாமி, வசந்தி கருப்புசாமி, முத்து சௌமியா இவங்களுடைய கடிதம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பள நிலைய இயக்குநர்களுக்கு வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்லிட்டு, 4/5/2026 மற்றும் 5/5/2026 இந்த 2 நாட்களும் இரவு இலக்கியச்சாரல் தாலாட்டம் தென்றல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சகோதரி ஸ்ரீவி கோமதி, சகோதரர் கடையம் ஞான வில்சன் மிக அருமையான விளக்கத்தோடு பாடல்களை அளித்து இருவருக்கும் நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6/5/2026 என்று ஆலோசனை நேர் நிகழ்ச்சியில் பொது மருத்துவர் முகமது ரஃபீக் அவர்கள் கோடை கால வெப்பத்தாக்கம் உடல் பராமரிப்பு முறைகள் பற்றி பல கருத்துக்கள் மிக அருமையாக இருந்தது. நமது பண்பலையின் கேள்விகள் அத்தனையும் மிக தெளிவாக இருந்தது. நமது பண்பலைக்கு எங்கள் அன்பான நன்றி அப்படின்னு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. மேலரது விதி தன்னவெளி டவுன்ல இருந்து கருப்புசாமி, வசந்தி கருப்புசாமி, முத்து சௌமியா, நீர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுல இருந்து எஸ்பி பாபு என்று எழுதியிருக்கிறாங்க. பாபு சரஸ்வதி இவங்க இணைந்து எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7/5/2026 என்று மாலை பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டும் ரசித்தோம் மகிழ்ந்தோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்டு ரசித்ததில் கூடுதல் மகிழ்ச்சி. கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு

நேயர்களும் நேரலை வந்துவிட்ட மகிழ்ச்சி அவர்கள் குரலில் உணர முடிந்தது. அதே போல கேள்விகளும் எளிமையாக வந்தது. அருமை நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரிகள் திவ்யா உஷா இருவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள், தொடரட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்து எழுதியிருக்காங்க. நேர்கள் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நேரில் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. 3:32 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே. கபிலனுடைய பாடல் வரிகளில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக ஹரிணி ஸ்ரீகாந்த் குரல்களில் வித்யாசாகரின் இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம்.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் உடல் ஆசை வாட்டினால்.
0: மீசை.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் 3:38. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, திரும்ப இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க யார் அப்படின்னா, திருநெல்வேலி டவுன் மேலரதுவதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா அவங்களுடைய கடிதம் தான். அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வணக்கம். நமது பண்பலையில் 8/5/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. தலைப்பு: காலை பொழுது பரபரப்பு பயனுள்ளதாக்க வழி. சகோதரி மீரா சிவபிரகாஷ் மிக தெளிவாக நேர்களிடம் இனிமையாக பதில் கேட்டு நிகழ்ச்சியை அருமையாக, வெகு நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் அன்பான நன்றி நன்றி அப்படின்னு நன்றி சொல்லி எழுதியிருக்காங்க. எனக்கு தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. நன்றி நேர்களே, நீங்கள் கேட்டு பாராட்டி எழுதிய அந்த கடிதத்திற்கு உங்களுக்கும் நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அன்பின் வரிகளில் இன்னும் யார் யார் அன்பாக வரிகள் என்னென்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் பார்த்தேன் ரசித்தேன் இந்த படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். யுகேந்திரன் ரேஷ்மி பாடியிருக்காங்க, பரத்வாஜுடைய இசையில்.

நேர்களை நேரம் சரியாக 3:45. கேட்பவரையும் பேசுபவரையும் இணைக்கும் நிரந்தர பாலம், அறிவை வளர்க்கும், அன்பை விதைக்கும் என்றென்றும் இது உங்கள் ஆகாஷ்வாணி. அடியெடுத்து வைத்திருப்பது 90வது ஆண்டில்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிற்பகல் 3:50 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, திருநெல்வேலி டவுன் மேலரது வீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா அவங்களுடைய கடிதம் தான். அன்புள்ள நிலைய இயக்குநர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, 5/5/2026 ஆனந்த பூங்காற்றில் வெளிச்சம் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஆனந்த பூங்காற்று வெளிச்சம் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சகோதரிகள் ஜெமிமா, செபஸ்டியன், சிந்து சாரா மிக தெளிவாக அருமையான பாடல்கள் தொகுத்து அசத்தி விட்டார்கள். அதையும் ஸ்நேகிதியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சகோதரி கோமதி நாராயணன் பாடல்கள் நல்ல தேர்வாக கொடுத்து மிக அருமையாக நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்கள். சகோதரிகளுக்கும் நமது பண்பளிக்கும் மிக்க நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு நன்றி தெரிவித்து எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதிய நேயர்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் நாங்கள் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து பாபு சரஸ்வதி இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதத்தை. என்ன சொல்லியிருக்காங்க, 8/5/2026 ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் பரபரப்பான காலை பொழுதே பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள் என்ற தலைப்பில் வலம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் தாங்கள் எவ்வாறு காலை பொழுதை பயன்படுத்துகிறோம் என்பதை மகிழ்வுடன் எடுத்து கூறி நிகழ்வை சுவாரஸ்யமாக கொண்டு சென்றார்கள். பேப்பர் படிப்பது, உடற்பயிற்சி செய்வது போன்ற நல்ல தகவல்களை கூறியது மகிழ்ச்சி. படைத்த நமது பண்பலைக்கும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி மீரா ரஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், தொடரட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்து எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நீர்லே நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காகவே. கலைக்குமாரின் பாடல் வரிகளில் நினைத்தாலே இன்னைக்கும் திரைப்படத்திலேருந்து, ஜானகி ஐயர், பிரசன்னா குரல்களில், விஜய் ஆண்டனி இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு.

நேர்களை அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கு வந்தாச்சு. 3:58 நிமிடம் ஆயாச்சு. இன்னைக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சிகளை கேட்டு பாராட்டி கடிதம் எழுதிலே எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நேர்களை நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்களும் கடிதம் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி அகில இந்திய வானொலி திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கடிதங்களாக அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக அனுப்பலாம். நேர்களை அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நானுங்கள் மீரா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மீரபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பன்மலை 102.6 அட்டகாசமாக கேட்டு ரசிக்க போறீங்க. தாயம் உருட்டி உருட்டி விளையாடலாம். இது பொதிகை தும்பி. பொதிகை தும்பி பறந்து வந்தாச்சு. 4:03 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வழக்கம் போல தாயம் உருட்டி தான் விளையாட போறோம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நிகழ்ச்சி என்னோட வழங்குறதுக்கு ஜோரா வந்திருக்காங்க.
2: நான் உஷா.
1: உஷா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மீரா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். புதிய தும்பி நிகழ்ச்சியில நம்ம சேர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு
2: இன்னைக்கு
1: புதிய தும்பி நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாம்.
1: ஆமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கும் எல்லா நேயர்களுக்கும், தெரியாத நேயர்களுக்காக மீண்டும் ஒரு மாதிரி சொல்லிடுறேன். நாங்க தாயத்தை உருட்டுவோம். தாயம் உருட்டும் போது 1, 3, 5 அப்படின்னு ஒற்றைப்படைகள்ல எண்கள்ல வந்து தாயம் விழுந்துச்சு அப்படின்னா, டாஸ்க் வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம், நீங்க டாஸ்க் பண்ணணும். 2, 4, 6 அப்படிங்கிற எண்கள் விழுந்துச்சு அப்படின்னா, டாஸ்க் நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்க, நாங்க டாஸ்க் பண்ணுவோம். இதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது வெறும் 40 செகண்ட் மட்டும்தாங்க. அதுக்குள்ள கடகடான்னு நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க், இல்லைன்னா எங்களுக்கு ஒரு மார்க். இந்த டீலுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் என் 0462-256-1133. ஓகே, இன்னைக்கு பதுகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாட போகிற முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்,
1: இருக்கீங்களா?
3: பேசுகிறேன்.
1: யார் பேசுறீங்க?
2: சென்னையிலிருந்து.
1: சென்னையிலேருந்து யார் பேசுறீங்கம்மா? உங்க இணைப்பு தெளிவா இல்ல. மாலினி. மாலினி.
3: ஆமா.
1: ஓகே, நீங்க ஏன் உங்க இணைப்பு தெளிவா இல்ல? கொஞ்சம் தெளிவா கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க.
3: இப்போ கிளியரா இருக்கா? வெளியில வந்துட்டேனா?
1: ஓகே ஓகே ஓகே. மாலினி விளையாடலாமா?
3: குளுக்குமா,
1: உருட்டிடுவோம் தாயத்தை, சரிங்களா? வருகிறது என்று பார்த்தால் முதலில் 6 வந்திருக்கிறது. உஷாவுக்கு நீங்க தான் டாஸ்க் கொடுக்க போறீங்க.
3: தெரிஞ்சா சொல்றேன் ஒரே முக்கம்.
2: அஞ்சு பேருக்கு
3: ஒரே முச்சம்.
1: வாசல். வாசல்.
2: ஓ சரி சரி.
3: முச்சம் இது
2: இந்த நம்மளோட உள்ளங்கை.
1: எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க?
2: எனக்காக ஈஸியா கேட்டிருக்காங்க. என்ன மாலினி?
3: அதுதான் ஃபர்ஸ்ட் நேரா வந்தோம்னா. சரி அதனால நான்
1: அப்படி சரி. உஷாக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாமா?
2: என்ன
1: விளையாட போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யார் இங்கிருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
1: பாபு சார், இப்பதான் உங்க லெட்டர்ஸ் எல்லாம் வாசி முடிச்சோம் சார். ஓகே பாபு சார், நன்றி. உங்களுக்கும் நன்றி. கடிதங்கள் தொடர்ந்து எழுதுங்க. தாய முருட்டி இல்லாமா? உருட்டி இல்லாம என்ன ஏன் விழுகிறது என்பதை பார்த்து விடுவோம். 4. கேளுங்க கேளுங்க. எனக்கு தான் டாஸ்க்.
4: அதே அதே நான்கு எழுத்து ஒரு பழம். மேடம்
2: பழம்.
1: பழமா?
4: ஆமா, சாப்பிட்ற பழம் தான்.
1: ஒன்னாவது
4: எழுத்தும் ரஜினியோட ஒரு பாட்டை கூட குறிக்கும்.

0: கஜினியோட பாட்டு.
1: இப்படி ட்விஸ்ட் வைக்கிறீங்களே சார்.
2: சிம்பிள்
1: தான், பழம் தானே, பழம் தான் இல்லையா?
2: சாப்பிட்ற பழம் தான்.
1: ஓகே, இப்போ எனக்கான 40 செகண்டு. பழம் 4 எழுத்து, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் என்ன சொன்னீங்க?
2: அதாவது இது 8 சொல்லுவாங்க.
1: 8 முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். பப்பாளி இல்லையே. ஆரஞ்சு இல்லை.
2: இல்லை இல்லை.
1: என்னவா இருக்கும், 15 செகண்ட் தான் இருக்குதே சார். எனக்கு ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கொடுப்பீங்க, பார்த்து இப்படி கஷ்டமாக கொடுக்குறீங்களே சார்.
2: ரொம்ப ஈஸியா.
1: சரி, இன்னொரு க்ளூ கொடுங்களேன், ஒரு க்ளூ கொடுக்குங்களேன். திராட்சைக்கலாம். ஓகே, அருமை, சூப்பர் சார், சூப்பர், நன்றி. உங்களுக்கு ஒரு மார்க், நன்றி. எப்படிலாம் யோசிக்க,
0: எப்படிலாம் யோசிக்கிறாங்க.
1: சரி ஓகே, அடுத்து யாரெல்லாம் பேச போகிறாங்க, என்னென்ன எண்கள் விழப்போகுது, எப்படி விளையாட போகிறோம், யாருக்கெல்லாம் மார்க் வரப்போகுது அப்படிங்கிற பொதுகைத்துப்பு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி, இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்திருக்கு. பால்டப்பாவுடைய பாடல் வரிகளில் பால்டப்பா பாடியிருக்கிறாரு. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது, பிரதர் படத்துக்காக.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி. உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: 윤정씨.
1: சமையான பாட்டு கேட்டு முடிச்ச நேரம் 4:13 நிமிடம். கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க பொதிய தும்பி நிகழ்ச்சியில தாயம் முருட்டி விளையாடிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில தாயம் முருட்டி விளையாடுறதுக்காக இணைப்பற அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: தென்காசி மாவட்டம் போலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
3: முத்தம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும்.
1: தாயம் முட்டி இல்லாமா
2: சொல்லுங்க. உருட்டுங்க பாப்போம்.
1: பாப்போம். சரி, என்ன நம்பர் இருந்தா நல்லா இருக்கும்.
3: என்ன விழுந்தாலும் பாப்போம். கடைக்கு யாரு வந்தாலும் பொருள் குடுத்துட்டே பாப்போம்.
1: அதான் நடக்கதான் நடக்க போகுது. என்ன பண்ண முடியும்? ஓகே, உங்களுக்கு என்ன விழுந்திருக்கிறது? என்ன
3: நானே மாட்டே இருக்கனே.
2: நீங்கதான்
1: கேக்கணும்.
2: தலைநகர் பெயர்
1: தலைநகரம்
3: என்னவா இருக்கும்?
1: லட்டு ஜாங்கிரி பூந்தி இல்லை, எந்த தலைநகரம் இல்லை.
3: லட்டு ஜாங்கிரி பூந்தி வேற.
2: நான்
3: தான் சொல்லணும்.
2: லட்டு ஜாங்கிரி பூந்தி லட்டு எல்லாத்தையும் சொல்லிடா.
3: மைசூர். மைசூர்.
2: போச்சே, விடைய கண்டுபிடிச்சல. டைம் முடிஞ்சிடலாம்.
3: டைம் எங்க முடியுது? டைம் ஓடுது.
1: இப்பதான் முடியுது.
2: நன்றி.
1: ரஃபா டஃபா க்வெஸ்சன் எடுத்து வந்தாலும் நாங்கள் வாங்குற மாதிரி தாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர் யார் பேச போறாங்க? வணக்கம். வணக்கம்.
4: அன்பு சிவரி மேரா நிகழ்ச்சி நடத்திக்கிறார் ஜோரா. அன்பு சிவரி உஷாரான
1: கஷ்டமான கேள்வி கொண்டு வரீங்க நீங்க. ஓகே, இப்ப ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு
4: நான்
1: வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளா விளையாடின ஒரு விஷயம் மாத்தி யோசிக்கிறது. ஆமா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க தப்பு தப்பா தான் பதில் சொல்லணும். சரியா சொன்னீங்கன்னா
4: அவுட் ஆயிடுவீங்க.
1: சார், உங்க ஊர் என்ன? சார், உங்க ஊர் என்ன?
4: மரம் செடி கொடியெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். எந்த

0: பாக்குறீங்க?
1: குற்றாலத்துல அடி தண்ணி இல்ல.
0: எந்த அருவியில?
1: பக்கத்துல மூணு வீடு இருக்கு.
0: மூணு வீடு? எந்த வீடு நல்லா இருக்கு?
1: நண்பர் ஜெயக்குமார் நல்ல நண்பரா இருப்பாரு.
0: அப்படியா? ஜெயக்குமார் சார் எங்க இருக்காங்க?
1: எனக்கு பச்சை கலர் பிடிக்கும்.
0: பச்சை கலர்னா எந்த பச்சை கலர்? பால் பச்சை கலரா?
1: நேற்று கூட சீனா பாட்டு வந்தேன்.
0: யார பாத்தீங்க?
1: கடல் யாவா சுமாரத்தா இருந்துட்டு இருக்கு.
0: ஏன் சார்?
1: பேர மித்ரன், கட்டிக்காரன்.
0: அது யாரு மித்ரனா? யாரு?
1: முந்தா நாள் தான் மெட்ராஸ்ல இருந்து வந்தேன்.
0: அப்படியா? இன்னைக்கு நேற்று எங்க போயிருந்தீங்க மெட்ராஸ்ல?
1: சகோதரி எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னாங்க.
0: எந்த சகோதரி?
1: நிறைய பேர் எனக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க.
0: அப்படியா? சொந்தக்காரங்க ரெண்டு பேர் பேர் சொல்லுங்களேன்.
1: கோயம்புத்தூர்ல மழை அதிகம்னு சொன்னாங்க.
0: அப்ப திருநெல்வேலியில் மழை இல்லையா?
1: காற்று அதிகமாக வீசிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும்.
0: சரி, மார்க்கும் உங்க பக்கம் தான் வீசி இருக்கு.
1: வீசிட்டுதோ
0: இப்ப நீ அவுட் ஆயிட்டீங்க.
1: நன்றி.
0: அப்பாடா, அவர் ஒரு மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. 4:20 ஆயிட்டுருக்கு. நம்ம பொதுக்கிதமை நிகழ்ச்சியில் இன்னும் தாயம் உருட்டி நிறைய நேரில் கூட விளையாட போகிறோம். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடலாமா? ஆ, ஏதோ பாடல் இதை வந்துகிட்டே இருக்குது. வெத்தலையே போட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு பில்லா படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். பா விஜயோட பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில்.
2: Joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: அட்டகாசமான அதிரடியான பாடலோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க புதிகாய் தும்பி. பதிக தம்பி பறந்து வந்துட்டு இருக்கு 4:24 நிமிடத்துல. தாயும் உருட்டி விளையாடி இருக்கிறோம். விளையாட போற அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா உஷா?
2: தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: செங்கோட்டையில இருந்து முகமது அனிபா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும்.
1: விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான தாயம் உருட்டுறோம் எவ்வளவு வருது, என்ன நம்பர் வருதுன்னு பாத்துடலாம். 2 வந்திருக்குதுங்க உங்களுக்கு.
3: ஒரு வார்த்தை ஒரு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுங்களேன்.
1: ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்க ஒரு அந்த பாட்டா?
3: அதனாலயா
1: சரி உஷா இப்ப பாடுவார்கள்.
2: தெரியலையே எனக்கு.
1: உஷா கூட சேர்ந்து பாடலாமா?
3: குரூப்பா பாடுங்க.
1: குரூப்பா? குரூப் சாங் பாடுகிற நேரம் இது. ஒரு வார்த்தை கேட்க நாங்க கொஞ்சம் பாடல் இருக்க எடுத்துக்கிறேன். சரி, எத்தனை மார்க் கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவீங்க. யாருக்கு? எனக்கு அரை மார்க், அவங்களுக்கு அரை மார்க்கா? இல்ல
3: இந்த பாட்டு வந்து சூப்பர் பாட்டு இல்ல தெரியுமா?
1: சரி, மார்க் எப்படி எடுத்துக்கிறது? நாங்க அரை எடுத்துக்கிறதா?
3: மார்க் நான் வந்து கொடுக்கணும்.
1: சரி ஓகே, கொடுக்கணும். முதல்ல பாடுங்களேன்.
3: சரி
1: உஷா பாடலாமா?
2: ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம்.

0: சூரியன சூரியன சுருக்கு பயில் நான் அள்ளி வர அள்ளி வர ஆசைப்பட்டேன். சிங்கத்தையும் சிங்கத்தையும் சில நாளா என் சின்ன சின்ன கம்மலுக்குள் பூட்டிக்கிட்டேன். தண்ணிக்குள்ளதான் நட்ட தாமர கொடி தப்ப கோணத்தையே கூடச்சிருச்சே.
1: நன்றி
2: சார், உங்களுடைய பெருந்தன்மையான மனதை சந்தோஷமா இருக்குது. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி
2: நன்றி சார். எப்படி பாத்தீங்களா, ஒரு மார்க் கூட இல்ல
1: கலப்பீங்களே மேரா நீங்க.
2: ஆமா, 100 மார்க் வாங்கிட்டேன் பாத்தீங்களா, அதுதான்
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா கேள்வி எனக்கு.
2: ஓகே, நம்ம பேசலாம். அடுத்த நேர் யார் இங்க இருந்து? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? கோட்டியப்பன் சார், அங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க?
3: சூப்பரா
2: இருக்கும் சார், சூப்பரா.

0: சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சரிங்க சார். தாய் முரட்டு இல்லாமா அவங்களுக்காக? மூன்று
1: மூன்று என்று ஏன் விழுந்திருக்கிறது?
0: மேராதான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்.
1: கேட்டுருமா?
2: பின்னாடி
1: கண்ணாடி, வணக்கம், காத்தாடி, வைகாசி, தென்காசி. சரிங்களா? இப்ப நான் சொல்லுவேன், நீங்க அப்படி உடனே டக்கு டக்குன்னு இருங்க, இருங்க, உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
2: காத்தாடி,
0: வணக்கம்,
1: ஓகே, வணக்கம்,
3: வணக்கம்,
1: வணக்கம் அழகா ஒரு மார்க் உங்களுக்கு கொடுத்தாச்சு சார். நன்றி. நம்ம புதையத்தும் நிகழ்ச்சியில் 4:30 ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி சமையல் விளையாட போகிறோம். ஏற்கனவே நிறைய மார்க்கெலாம் வாங்கியாச்சு. அந்த ஹாப்பியோட சூப்பரான பாட்டு வந்துட்டு சந்திரமுகி படத்துக்காக கபிலனுடைய பாடல் வரிகளில் சின்ன பொண்ணு சுஜாதா மோகன், கே கே கார்த்திக் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 4:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க இது பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தாயை முருட்டி விளையாடி இருக்கிறோம். விளையாட போகிற அடுத்த நேயர் யார் இங்கேருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வசந்தாம்மா நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா
0: இருக்கோம். என்ன ஒரு புன்னகை!
1: காலையில லைன் கிடைக்கல, இப்போ போட்டேன்.
0: சரி, அப்படியே கிடைச்சிருச்சு லைன் இல்ல?
2: எனக்கு
0: வரட்டும் கடவுளே அப்படின்னு
1: பாட்டு
0: சொன்னீங்க.

எங்களுக்கான கால அவகாசத்தை தொடங்கிக் கொள்கிறோம்.

0: இதுக்கு வந்து இதே ஒரு ஒரு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. அப்துல் கலாம் ஐயா வந்து அவங்க வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போன காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அதுக்கான நேர்முக தேர்வில் வந்து அவங்க வெற்றி அடையலைன்னு சொல்லி ரொம்ப சோர்வோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சூழலில் வந்து ஒரு குருமார்களுடைய அறிவுரை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது உனக்கானது உனக்கு வந்து கட்டாயமே வந்தே சேரும். இப்போ ஒரு விஷயம் உன் கையில் கிடைக்கலன்னா அது உனக்கானது இல்லை. அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பாதை வந்து ஒரு ஹடலாக இருந்துச்சுன்னா இன்னொரு பாதை என்னன்னு பார்த்துட்டு போகணுமே தவிர இதில் தான் லைஃப் ஃப்யூச்சர் அப்படின்றது இல்லை. அதாவது நம்ம ஸ்கோப் பேஸ்டாகவே நம்ம கல்வியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இண்டிவிஜுவல் எபிலிட்டி பேஸ்டாக பார்க்கணும். அதாவது இண்டிவிஜுவல் எபிலிட்டி பேஸ்டாக பார்க்கணுன்றதை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துலேயும் திறமை இருக்காது. அந்த குழந்தைக்குன்னு ஒரு யுனிக் எபிலிட்டி இருக்கும். அது மூலமாக அந்த குழந்தைய வந்து அடுத்த கோர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த குழந்தையுடைய சிந்தனையை வந்து கொண்டுட்டு போகலாம்.
1: அதாவது நம்ம கலந்தபடி விலகாதுன்னு சொல்லி கிராமத்துல ஒரு பொதுவா சொல்லுவாங்க, அந்த பொருளாதாரத்தை பிடிக்கும் போது. அத மாதிரி இதுலயும் உனக்கு உள்ளது விலகாது, இது எல்லாம் உனக்கு நினைச்சதை விட நல்லதாவே இருக்கும்னு நம்ம அவங்களுக்கு சாதகமான ஒரு பதில சொல்லிடலாம்.
0: கட்டாயமாங்க, கட்டாயமா.
1: நல்லதுமா, ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் பண்பலைக்கும் நன்றி.
0: நன்றி,
2: நன்றி, நன்றி சார், நன்றி. நேர்களை, நேரம் மாலை 5:40, ஆலோசனை நேர நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நமநிலை பண்பலை 102.6. தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய நேர்முகம் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேர்முகத்தில் ஆலோசனை கொடுத்துட்ருக்கிறாங்க உளவியல் ஆலோசகர் எஸ்எஸ் ஸ்ரீநிதி அவர்கள். இந்த மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இந்த தேர்வு காலங்களில் ரொம்பவே அவங்க வந்து டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. என்ன பாஸ் ஆகுமா இல்லையா, என்ன மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு மியூசிக்கு, ஏதாவது விளையாட்டுக்கு அனுப்பு, விளையாட்டு கற்றுக் கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஒரு ரீடிங் புக்ஸ் ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள அவங்கள எப்படி அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையுமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நேரிட்ட பேசிடுவோம் நம்ம. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம், டவுன் கலெக்டர் நடராஜன்.
2: நடராஜன் சார், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
1: அதாவது அவங்க மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த குரூப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இன்ஜினியர்லாம் அவங்க போடுறது கிடைக்க மாட்டேங்குது கவுன்சிலிங்ல. அதே மாதிரி அவங்க இந்த முதல் பட்டதாரிங்கிற கவுன்சிலிங் போடையில அந்த முதல் பட்டதாரிய வாய்ப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப சோர்வா இருக்காங்க.
0: இப்போ உங்களோட கேள்வி என்னையா?
1: அதாவது அந்த இன்ஜினியர் படிக்க இந்த குரூப் தான் வேணும் அப்படின்னு கவுன்சிலிங் போட்டா ஒரு 4-5 கிளாஸ் இதுல போட்டாங்கன்னா அந்த இதே அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
2: சரி, இப்போ வந்து நம்ம தேர்வு முடிவுகள்
1: முதல் பட்டதாரிங்கிற எல்லாமே சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தாலும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க.
2: நடராஜன் சார், நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பத்தின ஆலோசனை தான் நம்ம.
1: இதுதான் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறத ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டம்
2: அப்படி யோசிக்கிற மாணவர்களுக்கு எப்படி அவங்களை கைட் பண்ணலாம்னு கேக்குறீங்களா?
1: ஆமா, யோசிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு எப்படி பண்ணலாம்?
2: கண்டிப்பா ஆலோசனை
1: குடுப்பப்படைய படிச்சுக்கலாமா?
0: அதாவது இதில் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணணுங்க. அந்த குழந்தைகள் வந்து திரும்பியும் முன்னாடி சொன்ன அதே பதிலை தான் சொல்கிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய கோர்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்க முன்னாடி நம்ம நினச்சது கிடைக்கல, சரிங்களா? அப்போ திரும்ப நமக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் என்னென்ன திறன்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப்பு வந்து அவங்க கொடுக்கறத தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? எப்போதுமே பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சுருக்கிற மாதிரி இந்த விஷயத்துலேயும் நம்ம ஒரே டைரக்ஷனில் போகாமல் பிளான் ஏ என்ன பிளான் பி என்ன அப்படின்றது
1: ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கிடணும்.
0: ஆமாம் ஆமாம்,
1: சில குழந்தைகளும் அது ஏற்றுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளோ சொன்னாலும் அது ஏற்றுக்கிட
0: இல்லை. அதாவது அவங்களுடைய திறன் ஆராய்வு அப்படின்னு ஒன்று பண்ணணுங்க. திறன் ஆராய்வு அந்த குழந்தைகளுக்கே பண்ண தெரியலை அப்படின்னா இதுக்கு உளவியல் ரீதியான ஒரு ஒரு ஆராய்ச்சி வந்து இருக்குதுங்க. அதாவது சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ஸ்னு இருக்குது. உளவியல் ஆலோசகர்கள் மூலமாக அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து எடுக்கலாம். அதாவது அவங்களுடைய ஐக்யூலேருந்து அவங்களுடைய திறன்கள், அதுவும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களுடைய ஆளுமை திறன்கள் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன கோர்சஸ் ஃபர்தராக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அறிவுரை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா இது சயின்டிஃபிக் பேஸ்டு, ரொம்ப அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி இது.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
2: நன்றி, நன்றி சார், நன்றி.

0: மேம், நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மாணவர்கள் வந்து அந்த தேர்வு காலங்களில் அவங்க மனநிலையை வந்து மாற்றுவதற்காக அல்லது நல்ல ஒரு நல்ல மனநிலையில் வச்சுக்கிறதுக்காக ஒரு மியூசிக்கோ இல்லைன்னா அவங்களுடைய விளையாட்டுகள் ஏற்படுத்துகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மனநிலையை சரியான முறையில் வச்சுருக்குமா?
1: கட்டாயம். இப்போது முதல்ல சொன்ன மாதிரி அவங்க நல்ல ஒரு உறக்கம் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி தூங்குகிற சைக்கிள் கரெக்டாக இருந்ததா விழிக்கிறதும் கரெக்டான ஒரு நேரத்துக்கு அமையும். மார்னிங் ரொட்டீன் நல்லா வச்சுக்கணும். மார்னிங் எழுந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிடங்களாவது அவங்க வந்து தனக்காக ஒரு ஒரு பயிற்சி செஞ்சுக்கிறதுக்கோ, மன ஆரோக்கியத்துக்கு பயிற்சி செஞ்சு, இது எல்லாத்துக்குமே முக்கியம், மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, மன ஆரோக்கியத்துக்கான பயிற்சி, ஒரு உடற்பயிற்சியோ இல்லை மூச்சு பயிற்சிகளோ அவங்க வந்து செய்யணும். இதே மாதிரி இரவு தூங்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி புக்ஸை வந்து கையில் வச்சுக்கவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு படுக்க போன உடனே தூக்கம் வராது. புக்ஸை வந்து படுக்கிற நேரம் வரைக்கும் வச்சுருந்தா தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் லைங் டவுன் அவங்க வந்து புக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எந்த விதமான படிப்பு ரிலேட்டடான சிந்தனை அந்த நேரம் வச்சுக்காமல் அதுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றா. அவங்களுக்கு எப்போல்லாம் பிரேக் வேணும்னு தோணுதோ ஃபோனை போய் பார்க்காம, எப்போல்லாம் பிரேக் வேணும்னு தோணுதோ டிவியை போய் பார்க்காம, ஏதாவது ஒரு இசை கேட்கலாம், கேள்வியாக மீன் ஒரு கேள்வியானா கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி பார்க்காம கேட்கலாம். அவங்க பார்க்கும் ஆர்ட் ஏதாவது, இந்த குழந்தைங்களுக்கே நான் சொல்வேன் உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஹாபீஸ், இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபீஸ், ஒரு செடி வளர்க்குறது, ஒரு பிராணி வளர்க்குறது, ஸோ அவங்க கூட கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் படிக்கிற நேரத்தில் எல்லா நேரமும் நமக்கு ஒரே கவனத்தோடு படிக்க முடியாது. இடையில இடையில எடுக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்கப்பூர்வமான சில இடைவெளிகள் விடும் பொழுது நமக்கு நல்லா இருக்குங்க, அவங்களுக்கு மனசுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அடுத்தால போய் படிக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அமையும்,
0: ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
1: கரெக்டாக
0: அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து அந்த தேர்வு பயம், அதாவது எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தொத்திக்குது. இப்போ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு, சமூகத்துடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தாண்டி வந்து மதிப்பெண் தான் நம்முடைய லைஃப் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கிறதுனால இந்த தேர்வு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா மாணவர்களுக்கும் இருக்குது. அதை எப்படி எதிர்கொள்ளலாம், நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க?
1: ஒரு குறிப்பிட்ட அளவு பயம் இருக்கும்போது தான் நம்மளுடைய செயல்பாடும் சரியாக இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு பயம் வந்து ஆரோக்கியம். ஆனால் என்றைக்கு வந்து பயம் வந்து என்னுடைய செயல்பாட்டை வந்து, அதாவது நான் யோசிக்கிறேன் எனக்கு பதில் சொல்ல முடியல, ஸோ என்னுடைய செயல்பாட்டு தடுக்குதோ அந்த நேரம் பயத்தை வந்து நாம் அவ்வளோ ஃபர்தராக கொண்டு போகக்கூடாது. அப்போது மாணவர்கள் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சரியாக செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட சரியாக செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு போகணும். இதை ரீஅஷோர் பண்ணிக்கணும் நம்ம மனசுக்குள்ளன்னா, நல்லா படிச்சிருக்கேன், நல்லா செய்வேன். மனசுக்கு வேண்டியது ஆறுதல், சரிங்களா? அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதாவது இன்னொருத்தர் மூலமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நாமளே மனசுக்குள்ளே பேசக்கூடிய சில கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. நான் தோத்துட்டா என்ன செய்ய அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் அந்த டெஸ்ட்டை நல்லா செஞ்சிடணுமேனு சொல்கிறது, எப்போதுமே மனசுக்கு கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் அதிக பதட்டத்தை தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு வேண்டியது ஒரு நல்ல பதில் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதியான பதில் நம்ம மனசுக்கே நம்ம கொடுக்கும்போது, செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க, இந்த உறுதியாக கொடுக்கும்போது அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். திரும்ப ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனுக்காக மூச்சில் கவனம் செலுத்தி ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ இருக்கும்போது இந்த பயத்தை ஓரளவு அவங்க கான்ஃபரண்ட் பண்ணலாம்.
0: ஓகே, மூச்சு பயிற்சி அந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம்னு சொல்லி.
1: ஆமாங்க, ஆமாங்க,
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ வந்து இப்போ மாணவர்கள் தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் வந்து அவங்க மனச்சோர்வு இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு மனநல ஆலோசனை வந்து தேவைப்படும்?
1: அதாவது ஒரு ஸ்டேஜில் பெற்றோர்களுடைய ஆற்றுப்படுத்தல் அவங்களுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது, இல்லை நாம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு அவங்கள அக்வைண்ட் பண்ணி விடும் பொழுது அப்பவும் அவங்களுக்கு ஹெல்ப் வந்து காணலை. ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய உதவிகள்லாம் எந்த ஸ்டேஜில் காணலைன்னு தோணுதோ இமீடியட்டாக நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துடணும். நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது. அவன் சரியாகலை அப்படின்னு சொன்னால் நம்மளை தாண்டி ஒரு உதவி தேவை அப்படின்றது தான் அந்த இடத்துல. நம்மளால் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்க முடியும், சில விஷயங்கள் ப்ரொஃபஷனலாக தான் கொடுக்க முடியும். அதை நம்ம டெஃபினட்டாக தகுந்த மனநல ஆலோசகர்களையோ இல்லை மனநல மருத்துவர்களையோ நாடி நாம் வந்து அதுக்கான உதவியை எடுத்துக்கலாம்.
0: இப்போ தேர்வு முடிவுகளுக்கு பிறகு, அதாவது யூஸ்வலாக அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் மொபைல் அதிகமாக பயன்படுத்தாத மாணவர்களாக இருக்கலாம், ஆனால் தேர்வு முடிவுகள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அந்த மாணவர்கள் வந்து அதிகமாக சிலர் வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது இது மனநிலையோடு தொடர்புடையதா?
1: டெஃபினட்டாங்க. சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்றது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் ஏதோ தனக்குள்ளே இருக்கக்கூடிய சில மனநல குறைபாடுகளை அவங்க வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லாமல் எப்படி வந்து ஸ்மோக் பண்ண போகிறோம்

0: ங்களோ எப்படி வந்து ட்ரிங்க் பண்ண போகிறாங்களோ அது மாதிரி தான் ஆன்லைன் அடிக்ஷனும். மனம் மாற்றத்துக்காக அவங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு வழி தேடினாங்க, அது இந்த வழி அவங்களுக்கு உதவி இருக்குது, அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது ஆக்கப்பூர்வமாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் அது வந்து ஒரு லெவல் தாண்டி போகும் பொழுது அவங்க மனநிலையும் மாற்றுறதில்ல, அது இன்னும் வேறு பிரச்சனைகளை கொண்டு வருது.
1: அவங்க மனநிலை மாற்றுறதுக்காக தான் அதுக்குள்ளே போகிறாங்க, ஆனால் அந்த
0: ஆமாங்க.
1: மனநிலை மாற்றுறது இல்லை.
0: அப்போது அடிக்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, அந்த நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறத தாண்டி அவங்க அடிப்படை மனநல பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணோன்னா அடிக்ஷன்லேருந்து அவங்க வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இப்போ வந்து தேர்வு முடிவுகள் அப்படிங்கிற விஷயத்த அணுகக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தேர்வு தேர்வு முடிவு இது ரெண்டையுமே வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு எப்படி அவங்க வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன?
0: நான் பொதுவாகவே தேர்வு ஹாலுக்கு நாங்கள் ஏதாவது இன்விஜிலேஷன் டியூட்டிக்கு போகும் பொழுது நான் மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறது உண்டு, அதே தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். மதிப்பெண்கள், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறோன்னா அது ஆசிரியருக்காக அவங்க சொல்லித்தந்தது ரீச் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேள்வி. அப்புறம் நீங்கள் படித்தது நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட். அப்புறம் அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த ஒரு கட்டத்துக்கு போக போகிறீங்க அதுக்கான ஒரு சின்ன ஒரு குறியீடு, இதுதான் அந்த மார்க்ஸுக்கான ஒரு லெவல். ஸோ இந்த குறியீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அது உங்களுக்கான ஒரு வேல்யூ வந்து அந்த இடத்துல இருக்குது, அந்த வேல்யூக்காக மட்டும்தான் நம்ம பரிட்சை எழுதுகிறோம், நல்லா பரிட்சை எழுதுகிறோம், சரிங்களா? அந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் அதுக்கு கொடுத்தா போதும், இதை தாண்டி வரக்கூடிய விஷயங்கள் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. சப்போஸ் இப்போ வந்துருச்சு, முடிவுகளே வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க் வந்தாச்சு, அது கடந்த காலம், முடிஞ்சு போன விஷயம் இல்லையா? இப்போது நடக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த மார்க்குக்கு தகுதியான ஒரு பாடப்பிரிவில் நம்ம போகலாம். சரி, இந்த தகுதியான பாடப்பிரிவு எனக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில், திரும்பியும் சொல்கிறேன், தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த மார்க்ஸ் வந்திருக்கு, இதுக்கு இந்தென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, இதில் எது எனக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸிஸில் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மூவிங் ஆன் பண்ணணும். ஏன்னா கடந்து போன விஷயமும் சரிங்களா, ஃப்யூச்சரில் ரொம்ப தாண்டி வரக்கூடிய விஷயங்களும் இப்போ நம்ம வந்து பெருசாக ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம கையில் இருக்கக்கூடியது இந்த நிமிஷம்தான். அந்த நிமிஷத்தை நம்ம ரொம்ப அழகாக கொண்டு போகும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே அமையும். இதை குழந்தைங்களுக்கு அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டுட்டு போனுங்க.
1: ஓகே மேம். இப்போ ஒரு துறையில் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, அதில் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. பட் தோல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த இடத்துல சந்திக்கும்போது மாற்று கல்வி அல்லது தொழில் வாய்ப்புகள் பற்றி நம்ம வந்து அவங்களை எப்படி கைட் பண்ணலாம், அவங்கள எப்படி எடுத்துகிட்டு போகலாம்?
0: கட்டாயமாங்க, இதுக்கு தான் அவங்களுடைய திறன் சார்ந்த அறிவியல் ரீதியான சில உளவியல் கேள்விகள் இருக்குதுங்க. இது வந்து அவங்கள யோசிக்க வைக்கிறது ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்னு சொல்கிறோம். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாத விஷயங்கள் கூட அதில் தெரியும், சரிங்களா? சில நேரம் நம்மளை பற்றியும் நமக்கு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி, இது இட் இஸ் லைக் நம்ம ஒரு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி நம்ம எப்படி இருக்கோம்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த தேர்வுகள் எழுதும்போது. இது வந்து போட்டித் தேர்வுகள் மாதிரிலாம் கிடையாது, இயல்பாக நமக்கு தோன்றத ஆன்சர் பண்ணால் போதும், அதை வச்சு இவங்களுடைய திறன்கள் என்ன, இவங்க எப்படி யோசிக்கிற டைப்பு, இதுக்கு எந்த வேலை பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். இது வந்து இந்த இப்படி வழிகாட்டுறது மூலமாக அவங்களுடைய பிடிச்ச ஒரு இடத்துல அவங்க போகிறதுக்கான ஒரு ஹாப்பியாக ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு கேரியரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமையுங்க.
1: இப்போ தேர்வு முடிவுகள் அப்படிங்கிற விஷயம் ஒரு மாணவரை பாதிக்குது, அவங்க ஒரு மனச்சோர்வு அடைந்த நிலையில் ஒரு எக்ஸ்ட்ரீமாகவே இருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக மனநிலை ஆலோசனை மூலமாகவும் அல்லது அதுக்கும் தாண்டி ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு போகக்கூடிய சூழலில் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
0: மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அங்கே மனநல ஆலோசகர்கள் மனநல மருத்துவர்கள்னு இருக்கிறாங்க. மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு 100%க்கு 100% இருக்குது. அதாவது இந்த மனச்சோர்வு அப்படின்றது ஒரு பெரிய நோயாக நமக்கு கொண்டுட்டு போக வேண்டாம். அதாவது உடல் ரீதியாக சில கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது சில மன நோய்களும் உருவாகும், அது வேறு டிபார்ட்மெண்ட். இப்போது வந்து நம்ம பார்க்கக்கூடியது தேர்வு முடிவுகள் ரீதியாக ஏற்படுவதுன்றது சூழ்நிலையின் காரணமாக வந்தது. ஸோ இதை எப்படி, அதாவது எப்போதுமே நமக்கு நடக்கக்கூடிய அனுபவங்களுக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த அர்த்தத்தை புரிகிற வரைக்கும் நான் தோற்று போனதுக்கு இதுதான் காரணம், இதை நான் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவங்க பரிமாணத்தை அவங்களுக்கு நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம் உளவியல் ஆலோசனையில். அந்த பரிமாணம் மாறும் பொழுது டெஃபினட்

0: கெட்டவங்க மீண்டு வருவாங்க, அவங்கள பற்றி இன்னும் நல்ல புரிதல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு பையன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். கண்டிப்பாக 100% அதிலேருந்து வெளியே வர முடியும், இது ஒரு நோய் அல்ல அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவாக இன்றைய மாணவர்களுக்கு ஒரு உளவியல் ஆலோசகராக நீங்கள் நிறைவாக சொல்ல வேண்டியது என்ன?
0: அதாவது கடல் அலைகள் வந்து மேலே கீழே போகும். சில அலைகள் ராட்சச அலைகளாக வரும், சில அலைகள் மிதமாக இருக்கும். இது வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ். அதை மாதிரி தான் படிக்கக்கூடிய காலத்தில் மதிப்பெண்கள் வர்றதும் நமக்கு பிடிக்காத கோர்ஸ் கிடைக்கிறதும் ஆரம்ப காலத்தில். இது வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வாழ்க்கையில் முதல் படியாக நம்ம நினச்சது கிடைக்காம போகும் அப்படின்ற அனுபவம் வந்து முதல் கட்டம் அவங்களுக்கு வருது. ஸோ இதை கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படலாம், ஆனால் அவங்களுக்கு அடிக்கடி நாம் வந்து மனசில் நினச்சிக்கணும், வாழ்க்கைன்றது அலை போல தான், மேலே வருவோம் கீழே போவோம். இது ரெண்டையும் சமாளிக்க யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் நிஜமாகவே ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஸோ நமக்கு முக்கியம் நம்ம வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றது தான். ஸோ அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அலைகளில் இதுவும் ஒரு அலை அப்படின்னு அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்.
1: கண்டிப்பாக அவங்க வேண்டுகோள் வந்து கேட்குற நேர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வேண்டுகோளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். இன்றைக்கி தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய நேர்முகத்தில் எங்கள் நிலையத்திற்கு வந்து எங்கள் நேர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ரொம்பவே சிறந்த ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிக்க நன்றி. இந்த நேர்முகத்தில் கலந்துகிட்ட நிறைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.
1: ரொம்ப நன்றி மேம். நேர்களே, 5:55 ஆயிட்டுருக்கு. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஆலோசனை கொடுத்தாங்க தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி உளவியல் ஆலோசகர் எஸ் எஸ் ஸ்ரீநிதி அவர்கள். நிகழ்ச்சி நிறைவாக நேர்கள் இப்போது பாடல் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புறவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களை இனி கேட்கலாம். அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மத்தியலை 1192 கிலோஹெர்ட்ஸிலும் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை 7 மணிக்கு திரை இசை, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பு உரை, வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள், 8:05 குக்கு நேருப்பு பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது சிலப்பதிகார பாடல் சிறப்புகள். 10:00 தாளட்டும் நின்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், 7:00 7:25 வணக்கம் பரணி, 8:02 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம். 12:00 மனமிரும்பதே நேர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி, முற்பகல் 11:02 வெளிச்சம், ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா கார்டு குறித்த தகவல்கள், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே. 24 மணி நேரத்தை இனி 25 மணி நேரமாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை எதற்காக செலவழிப்பீங்க? நாளைக்கு தோழிகள் இந்த தலைப்பில் பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 நலம் தானா ஜடாமாஞ்சியின் மருத்துவ பயன்கள், 1:55 கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள், 2:15 மணி திருநாடு டார்ஜிலிங் கூ மடாலயம் குறித்த தகவல்கள், 3:02 குக்கோ நேர்ப

பாடல்கள் நாளை மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரைசை, 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர்ப்பு பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் நாட்டுப்புற கலைகள். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

மாலை. இறைவனின் அரசாட்சியில் தீமை என்பதே இல்லை. நன்மையோ அல்லது நன்மைக்கான முயற்சியோ எங்கும் நடக்கிறது. எல்லையில்லாத கருணைதான் கடவுள்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பக்திமார நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களை, இறைவன் உங்கள் உள்ளத்திலேயே குடிக்கொண்டிருக்கிறார். வேறெங்கும் தேட வேண்டாம். நீங்கள் செய்யும் பணிகளே கடவுளுக்கான வழிபாடு.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது பக்தி மாலை. உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் கடவுளுக்கான காணிக்கையாகட்டும், அதுவே உங்கள் வாழ்வை மலரச் செய்யும்.

இணைந்திருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். ஆசை எப்போது அற்றுப்போகிறதோ அப்போதே கடவுளின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டதை நாம் உணரலாம்.

தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவிக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவிக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவிகவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்ட

0: அதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தாவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும், இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7:00 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7:00 வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி

ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு

கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பிறருக்கு செய்யும் உதவியால் மனிதன் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்கிறான்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. மூளையை கொண்டு இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அவர் இதயத்தோடு மட்டுமே பேசுகிறார். இதயத்தால் இறைவனை நேசியுங்கள்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி. இப்போது வந்த துன்பத்திற்காக வருந்த வேண்டாம், இதை தொடர்ந்து நன்மையும் உங்களை தேடி வரத்தான் போகிறது.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி. மனதில் அமைதி நிலைத்திருந்தால் அகவாழ்விலும் புறவாழ்விலும் சமரசம் நிறைந்திருக்கும்.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேரம் 7 மணி.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களினை கேட்கலாம் திரை இசை. இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. பாடல் ஒலிக்கிறது அழகி திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில், இளையராஜாவின் வரிகளில் சாதனா சர்கத்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணியோடு. இது பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. திரைசையில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது தென்றல் திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகரின் இசையில் கார்த்திக், வித்யா, மாணிக்க விநாயகம், மாலதி குரல்களில், தாமரையின் வரிகளில் பாடுகிறதோ காற்றலைகளில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் எம்ஆர்சி கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரின் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு இராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, ஃபர்னில், காந்தல் முக்கோணம், ஃபிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பிவிடப்படும். இக்காரணத்தை கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோடிப்பண்ணை, புதுமந்து வழியாக ஸ்டீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா

0: கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதை தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமரிசையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல்திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ, மும்பை நியூயார்க், தில்லி ஷாங்காய், சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 2வது இடத்தையும், 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் 3வது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்

0: 135 கோடி ரூபாய் 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும், சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில்

பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றியே. முதல் தகவல் என்ன அப்படின்னா, உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்போது உங்கள் அருகில். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் அனைத்தும் அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமையாசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். அரசு செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான மேல்நிலைப் பள்ளி தருமபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு மாவட்டங்களில் இருக்குது. அரசு செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான உயர்நிலைப் பள்ளி சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் இருக்குது. அதே போல் அரசு செவித்திறன் குறையுடையோருக்கான நடுநிலைப் பள்ளி செங்கல்பட்டு, கடலூர் இந்த மாவட்டங்களில் இருக்குது. பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு சிறப்பு பள்ளிகள் திருவள்ளூர், தஞ்சாவூர், திருச்சி இங்கெல்லாம் மேல்நிலைப் பள்ளிகள் இருக்குது. அதே போல் சேலம், புதுக்கோட்டை, மதுரை இந்த மாவட்டங்களில் நடுநிலைப் பள்ளிகளும், சிவகங்கை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி இந்த மாவட்டங்களில் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான தொடக்கப் பள்ளிகளும் இருக்குது. அதே போல் கடுமையாக இயக்கத்திறன் குறையோடு இருப்பவர்களுக்கான அரசு சிறப்பு பள்ளி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. அதில் நடுநிலைப் பள்ளி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனம் செங்கல்பட்டில் இருக்குது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள். அடுத்த தகவல் திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் சட்டத்தை பற்றிய அறிவு பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும். மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வங்கிகள், தொழிற்சாலைகள் உள்ளக புகார் குழு அமைத்து அதன் விபரம் மற்றும் ஏற்கனவே குழு அமைத்தவர்கள் அதற்கான ஆண்டறிக்கையை சோசியல் வெல்ஃபேர் டிவிஎல் ICC@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலக மணிமுத்தாறு வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சமூக நல அலுவலகத்திலோ 31/5/2026 சமர்ப்பிக்கணும். மேலும் மத்திய அரசு வலைத்தளமான ஷீபாக்ஸ் .wcd.gov.in என்ற வலைதளத்தில் அனைத்து தனியார் நிறுவனம்

0: எண்களும் பதிவு செய்யவும் வேண்டும். மேலும் உள்ளக புகார் குழு அமைப்பது குறித்த தகவல்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். புகார் குழு அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்காத நிறுவனங்களுக்கு ரூபாய் 50,000 வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. நேரம் 7:30. நேர்களை நீ கேட்கலாம்
1: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பு உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலலிதா அவர்கள்.
1: வணக்கம். தரவ மாடு வச்சிருக்க விவசாயிங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தொழில்நுட்பம் தான் மதிப்பு கூட்டுதல். அதாவது பால் பொருட்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அவசியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். கறவை மாடு வச்சிருக்கவங்க தான் அப்படின்னு இல்லை, வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம கையாலேயே பால் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் மதிப்பு கூட்டுதல். மதிப்பு கூட்டுதலை பற்றி நம்ம பல வகையில் பேசலாம். அதாவது பால் எப்போ கொண்டு மிஞ்சி உற்பத்தி இருக்கும், மாடு வச்சிருக்கவங்களுக்கு சில நாள் பால் கூடும் சில நாள் குறையும், அது அவங்க வச்சிருக்க மாடுகளோட பால் கறவை காலத்தை பொறுத்து அது மாறும். சிலது முதல் கறவையாக இருக்கும், சிலது கறவையிலேயே மூணாவது மாதம் நாலாவது மாதம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பால் உற்பத்தி அதிகரிக்கும். எப்போ நமக்கு தேவைக்கு மிஞ்சின கொண்டு மிஞ்சின பால் உற்பத்தி இருக்கோ அப்போ அவங்க மதிப்பு கூட்டுதலை பற்றி சிந்திக்கலாம். அதே மாதிரி சில மகளிர் சுய உதவி குழு இருப்பாங்க, அவங்க வந்து கறவை மாடே வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய பேர்கிட்ட இருந்து பால் அவங்களால கொள்முதல் பண்ண முடியும். ஸோ 20-25 மகளிர் சேர்ந்து சிறிதாக ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பால் தயாரிக்கும் ஒரு மையம் மாதிரி ஆரம்பிச்சு அதில் நிறைய பொருட்கள் தயாரித்து அதன் மூலம் பொருள் ஈட்டி அவங்க தொழிலை பெருக்குவதற்கு வசதியாக இருக்கும். தாய்மார்கள் தாங்கள் குழந்தைகளுக்கு வீட்டிலேயே தயாரித்து ஆரோக்கியமான பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் செய்து கொடுக்கறதுக்கும் மதிப்பு கூட்டுதல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு சின்ன கவனம். பொதுவாக பால் கறந்து 4-6 மணி நேரத்துக்குள்ளற அது விற்பனையாளர்கிட்ட போயிடணும். அப்போ அந்த நேரத்துக்குள்ளே பால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படிங்கிறனால 4-6 மணி நேரத்துக்குள்ள பாலை கொண்டு போக முடியாத பட்சத்தில் அந்த பாலை உடனடியாக 4°C வெப்பநிலைக்கு குளிர்விக்கணும். அப்படியே குளிர்விக்க முடியல, அதுக்கு ஏற்ற மாதிரி உபகரணங்கள் இல்லை அப்படின்னா நம்ம பாலை மதிப்பு கூட்டுதல்ங்கிறது ஒரு முதல் தேர்வாக இருக்கலாம். பாலை வந்து மதிப்பு கூட்டுதல் மூலமாக நம்ம அதோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம். முதல்ல சொன்னேன் இல்லையா, 4-6 மணி நேரத்துக்குள்ளே கெட்டு போகக்கூடிய அந்த பொருளை நம்ம பால் பொருட்களாக மாற்றி வைக்கிறது மூலமாக 1-2 நாள் 1 வாரம் அப்புறம் நெய் அந்த மாதிரி பொருள்னா 1-6 மாதம் அந்த மாதிரி நீண்ட நாள் கெட்டு போகாத பொருளாக நம்மளால் மாற்றி வைக்க முடியும். அதே மாதிரி பாலை விற்கிறதை விட பால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக விலைக்கு விற்கலாம். அதே மாதிரி எப்போ வந்து பால் வீணாக போகுது அப்படின்றத நம்ம தடுத்து நம்ம மாற்று பொருளாக அதாவது மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றி வைக்கிறதுனால நம்ம சிறந்த லாபம் ஈட்டலாம். சரி, என்னெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடர்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்படும் பொருள், அதாவது பாலில் உள்ள தண்ணீர் சத்தை நம்ம குறைச்சி திடச்சத்துக்களை நம்ம தண்ணி ஆவியாக்குறது மூலமா செய்யக்கூடிய பொருள் தான் அடர்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்படும் பால் பொருட்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கோவா. கோவா அப்படிங்கிறது நம்ம பழந்தமிழர்களாலே விரும்பி உண்ணக்கூடிய உணவுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற அதாவது இனிப்பு சேர்த்த கோவாங்கிறது கோவா கிடையாது. எதுவுமே சேர்க்காம பாலில் உள்ள தண்ணி சத்தை மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு நேராக கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி சத்தி வெகுவாக ஆவியாயிட்டு நமக்கு திடச்சத்து மட்டும் ஒரு மாவு உருண்டையாக கெட்டியாக நமக்கு கெட்டிப்பட்டு வரும். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து கோவான்னு சொல்கிறோம். இதை கிண்டும் போது நேரடியான வெப்பத்தில் அதாவது டைரக்ட் ஃபயர்னு சொல்லுவோம், அடுப்பில் வச்சு ஒரு இரும்பு கராயில் பாத்திரத்தை ஊற்றி கரண்டி வச்சு விடாமல் கிளறணும். அதுவும் அந்த கடைசி நிலை நெருங்கும் போது வெகு வேகமாக கிளறணும். ஏன்னா அடிபிடிக்காமல் கிளறுன்றது இதில் ஒரு சாமர்த்தியமான விஷயம். அடிபிடிச்சிச்சின்னா அவ்வளோ நேரம் நம்ம பாடுபட்டு செஞ்ச அந்த கோவா வந்து தீஞ்சு ஒரு மாதிரி கெட்ட வாட அடிக்க ஆரம்பிச்சோம், அப்போ மொத்த கோவாவுமே கெட்டு போயிடும். ஸோ கடைசி நேரத்தில் ரொம்ப கவனமாக அதை கையாண்டு அதை

பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு கோவா கிடைக்கும். இந்த கோவால இனிப்பு சேர்த்துட்டாலே, அதாவது சீனி சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஸ்வீட்னு சொன்னாலே அதுக்கு பேரு பேடா. சரியா, கோவா வேற பேடா வேற. அப்போ இந்த கோவாலேருந்து பேடா தயாரிக்க முடியுதுன்றது நமக்கு தெரியும். கோவா பேடா மட்டும் இல்லைங்க, குலாப் ஜாமுன், அப்புறம் வந்து பர்ஃபி, நீங்கள் நினைக்கக்கூடிய பெரும்பாலான பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு வகைகளுக்கு மூல ஆதாரமாக விளங்குறது இந்த கோவா. அதனால நீங்கள் வந்து பால மதிப்பு கூட்டுதல்ன்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவா மட்டும் என்னால் தயாரித்து விற்க முடியும்னா கூட அதுவே ஒரு பெரிய தொழில் நுட்பம் தான். ஏன் அப்படின்னா, நிறைய இனிப்பு தயாரிக்கிற இனிப்பு தயாரிப்பாளர்கள் அந்த கோவா, ஸ்வீட் போடாத அந்த கோவாவை உங்கள்கிட்ட நிறைய விலைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு உன்னதமான பொருள் கோவா. ஏன் அப்படின்னா, அந்த கோவாவோட சேர்த்து மைதா அந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து நிறைய வகையான இனிப்புகள் அவங்க தயாரிப்பாங்க. அப்புறம் நான் சொன்னப்ப நிறைய பேருக்கு யோசனை வந்திருக்கும், என்னது குலாப் ஜாமுனா, குலாப் ஜாமுனை வந்து கோவாவில் தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக, நம்ம வந்து கடையில் விற்கிற பாக்கெட்டுகளை வாங்கி நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறோம் தீபாவளி பண்டிகை அப்படின்னா. ஆனால் நிஜமான குலாப் ஜாமுன் எதில் பண்ணுறது அப்படின்னா கோவாவில் தான் பண்ணுறது. ஒரு ஒரு கிலோ நம்ம கோவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 100-150 கிராம் மைதா சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை ஆப்பசோடா சேர்ந்து நல்லா அதை வந்து உருண்டை, சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை வந்து நெய்யிலையோ அல்லது சமைக்கக்கூடிய ஏதாவது எண்ணெயிலையோ நல்லா பொறிச்சு எடுக்கணும். இப்படி பொறிச்சு எடுக்கும்போது மிதமான சூட்டில், அதாவது சிம்முன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும். ஏன் வந்து வேகமாக வைக்கக்கூடாது அப்படின்னா, உடனே வேகமாக வெளியில் உள்ள அந்த உரை வந்து வெந்து ப்ரௌன் கலரில் வந்துடும். நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சி எடுத்து பார்ப்போம், உள்ளே வந்து அப்படியே மாவாக வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான தீயில பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இப்படி வெந்து எடுத்த உருண்டைகளை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீரான்னு சொல்லுவோம் இல்லையா, சுகர் சிரப், அதாவது 1 கிலோ சர்க்கரை எடுத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, அந்த வகையில் நம்ம கொதிக்க வச்சு அந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணியிருக்கோம். அதை தான் ஜீரான்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை பாகுல நம்ம இந்த பொறிச்சு ஆற வச்சு உருண்டைகளை எடுத்து அதில் போட்டோம்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அது வந்து சுவையான குலாப் ஜாமுன் நமக்கு தயாராக இருக்கும்.

ஸோ இது மாதிரி அடர்வு செய்யப்பட்ட பொருட்கள்ல நிறைய இருக்குது. கோவா, பேடா, அப்புறம் பர்ஃபி, குலாப் ஜாமுன் பத்தி நம்ம சொன்னோம். அதே மாதிரி பாலை திரிய வச்சு தயாரிக்கப்படும் பொருள், அது என்ன திரிய வச்சு தயாரிக்கப்படும் பொருள் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு பாலை கறந்து, அப்போ நம்ம ஒரு மாதிரி புளிச்ச வாசனை வரும், அப்ப கெட்டு போன பொருள், அதை வந்து அடுப்புல வச்சோம்னா நம்ம திரியறது பார்க்கலாம் இல்லையா. ஸோ அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும், அப்ப இந்த மாதிரி பாலை நம்ம இந்த மாதிரி பொருளா மாத்திரலாமா அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. பால் பொருட்கள் நீங்க தயாரிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட மனசுல முதல்ல வர வேண்டிய விஷயம், நீங்க பயன்படுத்தக்கூடிய பால் நல்ல பாலா.

பால் கெட்டு போகிற பால் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய பன்னீர், சன்னா, ரசகுல்லா எந்த பொருளாகட்டும் நம்ம வந்து கடைசி நிலையை நல்லதாக இருக்காது. ஒரு கெட்டுப்போன பால்னா நீங்கள் அதை தூர தான் போடணுமே ஒழிய அதை வந்து மாற்று பொருளாக பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து பாலை திரிய வச்சு தயாரிக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி பன்னீர், பன்னீர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பன்னீர் பச்சி, பன்னீர் பக்கோடா, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி, இப்போல்லாம் நிறைய பன்னீரை வச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த பன்னீரை நம்ம எப்படி தயாரிக்கிறது? அப்புறம் பன்னீர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது என்ன சன்னா, ரசகுல்லா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பன்னீர் அப்படின்னா அந்த பாலுங்கிறது ஒரு திரவ நிலையில் இருக்குது இல்லையா? ஆனால் திரவ நிலையில் இருந்தால் கூட அதுக்குள்ளற கொழுப்பு, புரதச்சத்து, மாவுச்சத்து எல்லாமே இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த திடச்சத்துக்கள் ஒரு 11-12 விழுக்காடு தான், மீதி உள்ள 88 விழுக்காடு தண்ணி தான்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி தண்ணி சத்தும் திடச்சத்தும் சேர்ந்து நமக்கு ஆனால் திரவ நிலையில் இருக்கக்கூடியதான் பால். இந்த நிலையில் இருக்கக்கூடிய பாலை நம்ம தண்ணி சத்து தனியாகவும் திடச்சத்து தனியாகவும் பிரித்து எடுக்க போகிற பொருள் தான் வந்து பன்னீர். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, பால் வந்து ஒரு அமிலக்கார தன்மையில், இது ஒரு திரவ நிலைன்னு நமக்கு தெரியுது. அந்த அமிலக்காரத்தன்மை ஆங்கிலத்தில் pH-னு சொல்லுவோம். இந்த pH-ஐ மாற்றி அமைக்கும் போது, அதாவது அந்த பாலில் அமிலம் சேர்க்கும் போது, அந்த திடச்சத்துக்கள் தனியாகவும் திரவச்சத்துக்கள் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். அப்போ அந்த போகிற திரவச்சத்தில் அந்த வேன்னு சொல்லுவோம் பிரியறத, அந்த வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஊநீர்லையும் சில திடச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலை நல்லா காய்ச்சணும். எந்த ஒரு பால் பொருள் உற்பத்தி பண்ண போறீங்கனாலும் பாலை நல்லா காய்ச்சணும், அப்போ தான் அதில் உள்ள கிருமிகள் அழிஞ்சு போகும். இப்போ தான் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பால் பொருள் தரமானதாக இருக்கும். நம்ம பாலை வந்து 85-90 degrees வரைக்கும் நீங்கள் காய்ச்சிட்டு திரும்ப 82 degrees வர வரைக்கும் அதை ஆற வைக்கணும். என்ன டிகிரி கணக்கெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், பால் பொருள் தயாரிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பால் வெப்பமானி அவசியம். எப்படி நம்ம உடம்புக்கு தெர்மோமீட்டர் வச்சு பார்க்குறாங்களோ அந்த மாதிரி பாலுக்குன்னு ஒரு தெர்மோமீட்டர் இருக்கு. அதை வச்சு நீங்கள் வெப்பமானி பார்த்தீங்கன்னா 95 degrees வரைக்கும் நீங்கள் சூடுபடுத்தலாம் பாலை. அதை 82-85 degrees வரைக்கும் ஆற வைக்கணும். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த வெப்பநிலையில் நீங்கள் 1% சிட்ரிக் அமில கரைசலை ஊற்றணும். நிறைய நீங்க பாத்திருப்பீங்க, எலுமிச்சம்பழ சாறு பயன்படுத்தி கூட பன்னீர் தயாரிக்கலாம் இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம வந்து ஒரு அறிவியல் ரீதியா நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து 1% சிட்ரிக் அமில கரைசல், சிட்ரிக் அமில தூள்னு விக்குது, சிட்ரிக் ஆசிட் சால்ட்னு சொல்லுவாங்க, லெமன் சால்ட்னு சொல்லுவாங்க கடையில. ஸோ அதை வந்து நம்ம 1% கரைசலா மாத்தி அந்த கரைசலையும் கிட்டத்தட்ட 82 degrees நம்ம அதை சூடுபடுத்தணும். இந்த பால் இப்போ 82 degrees இருக்கு, அந்த அமில கரைசல் 82 degrees இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அந்த அமில கரைசல அந்த பாலில் ஊற்றிட்டு கரண்டி வச்சு லேசாக கிளறணும். கிளறும் போது நமக்கு பாலில் உள்ள தண்ணி சத்து பிரியறது தெரியும். நம்ம வந்து பசும்பாலாக இருந்தால் நல்ல மஞ்சள் கலர்லையும், எறும்புப்பாலாக இருந்தால் பச்சை கலர்லையும் அந்த தண்ணி பிரியும். இந்த பிரிஞ்சதை ஒரு 5 நிமிஷத்துக்கு தொந்தரவு பண்ணாமல் விட்டுணும். நீங்கள் கலறிட்டே இருந்தனா அதில் உள்ள துகள்கள் சிறிது சிறிதாக ரொம்ப சிறிய சிறிய துகள்களாக உடஞ்சிரும். நமக்கு தேவையான அந்த பன்னீர் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர்னு சொல்லுவோம், அந்த பன்னீர் குட் டெக்ஸ்சரோடு வராது. அதனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம வந்து வடிகட்டிடணும். வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து பன்னீர். அந்த பன்னீர்ல உள்ள அந்த தண்ணி சத்து முழுவதுமா போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி அது மேல ஒரு வெயிட் வைக்கணும். நல்லா அந்த ஊநீர் பிரியறதுக்காக நல்லா வெயிட் வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு முழுசுமா அந்த தண்ணி சத்து ஃபுல்லா பிரிஞ்சிரும். பிரிஞ்ச பிறகு நம்ம மூட்டையா கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு 5 degrees temperature குளிர்விக்கப்பட்ட தண்ணி, ஜில் தண்ணி, அதில் நம்ம அந்த பன்னீர் எடுத்து போடணும். மேற்கொண்டு அந்த துகள்கள் எதுவும் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம அந்த பன்னீரை போடணும். இங்கிட்டு பிரித்து எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஊநீரில் நிறைய புரதச்சத்து இருக்குது. குழந்தைங்க குடித்தா நல்லது, ஆனால் அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் லாக்டோஸ் நிறையா இருக்கும், அதாவது மாவுச்சத்து. அதனால் அதை வந்து மாற்றி வேணால் குடிக்கலாம். எப்படின்னா நம்ம பாலில் உரப்போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பிரித்து எடுத்த வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஊநீரில் நிறைய புரதச்சத்தும் மாவு சத்தும் இருக்கிறதுனால அதை வீணடிக்காம கொஞ்சமாக உர போட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் அது வந்து நொதிச்சு கிட்டத்தட்ட மோர் மாதிரி ஒரு சுவையில் இருக்கும். அதை நம்ம குடித்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதனால் அதை வச்சு பயன்படுத்தியும் ஊநீர் பானங்கள் அப்படின்னு தயாரிக்கிறாங்க, வே ட்ரிங்க்குன்னு தயாரிக்கிறாங்க. அதில் வந்து எலுமிச்சம்பழ சாறு பிரிஞ்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன நறுமணப் பொருட்கள் பிடிச்சிருக்கோ அதே நம்ம கலந்து மாம்பழச்சாறுலாம் கலந்து குடிக்கலாம். அந்த மாதிரி கடைகளில் இருக்குது, வே பயன்படுத்தி வே பானங்கள் தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாலை திரிய வைத்து செய்யக்கூடிய பொருட்கள். இதில் நான் வந்து சன்னான்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா இந்த பன்னீரே தான். பட்
அந்த அழுத்தி தண்ணியை ரொம்ப

எடுக்காம அதை மூட்டையா கட்டினதை அப்படியே தொங்க விட்டுருணும். தொங்க விடும் போது தண்ணி வந்து தானா வடியணும். அப்படி தானா வடியும் போது கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமா இருக்கும், பன்னீரை விட சன்னால அதிகமா இருக்கும். அந்த கடைக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து அந்த பொருள் வந்து சன்னான்னு சொல்லுவோம். அழுத்தி எடுத்து தண்ணியை முழுவதுமா பிரிச்சுட்டோம், அதிகபட்சமா நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம்னா அது வந்து பன்னீர். அது தானா வடிகிற அளவுக்கு விட்டு கொஞ்சம் அதிகப்படியா மாய்ச்சல் அதாவது ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு சன்னா. இது எதுக்கு அப்படின்னா, இதுவும் நிறைய இனிப்பு வகைகள் செய்ய பயன்படக்கூடியது. அதாவது ரசகுல்லா, ரசமலாய், பண்டுவா அப்படின்னு ஒரு இனிப்பு, ரொம்ப ஃபேமஸான இனிப்பு. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவை வந்து சன்னா. இதுவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி கோவா மாதிரி இந்த சன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலே இனிப்பு தயாரிப்பாளர்கள் வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த சன்னாவும் பண்ணலாம். இந்த சன்னா பண்ணிட்டு எப்படிங்க நாங்கள் ரசகுல்லா பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு டிப்ஸ், அந்த சன்னா கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, அதாவது எப்போதுமே நமக்கு சோடாலாம் எவ்வளோ பயன்படுத்தணும் தெரியும் இல்லையா, ஒரு கை நுனி அளவுக்கு ஒரு ஆப்ப சோடா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு திரும்ப உருண்டைகளா உருட்டி வச்சுக்கணும். ரசகுல்லா அப்படின்னா ஜீரால கொதிக்க வைக்கிறது, ரசம் மலாய் அப்படின்னா ஜீரான தண்ணி பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக சுண்டை காய்ச்சினா பால், பாலில் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது ரசமலாய்.

இப்ப ரசகுல்லா எப்படி பாக்குறேன்னு பாப்போம். இந்த உருண்டைகளை உருட்டி வச்சிருக்கீங்க, ஒரு கிலோ தண்ணி ஒரு கிலோ சக்கரைன்ற அளவுல சக்கரைப்பாக சூடு பண்ணி வைக்கிறீங்க. அந்த சூடு பண்ண பாகு அப்படியே சூட்லயே இருந்துட்டு இருக்கணும். நீங்க இந்த ரசகுல்லா உருட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை தூக்கி அந்த ஜீரால வேக விடணும். எப்போதுமே நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த உருண்டைகள் இருக்கு இல்லையா, அது ஒண்ணுக்கு 2-3 மடங்கு பெருசா உப்பி வரும். காரணம் என்னன்னா அந்த ஜீராவை உள்ள வாங்கிக்கிட்டு அந்த இனிப்பு உருண்டைகள் பெருசாகுது சரிங்களா. இந்த மாதிரி நம்ம பொறிச்சு அதாவது வேக வச்சு எடுத்து மறுபடியும் ஜீராலே ஊற விட்டோம் அப்படின்னா அது ரசகுல்லா. இப்ப ரசமலாய் தயாரிக்கிறது எப்படின்னா, அந்த தண்ணிக்கு பதிலா சுண்டை காய்ச்சின பால், சுண்டை காய்ச்சறது அப்படின்னா பால் வந்து 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா 1 லிட்டரை சுண்டை காய்க்கிறது, பாதியா குறைக்கிறது. அந்த மாதிரி இதுல தேவையான நறுமண பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, குங்குமப்பூ. அந்த குங்குமப்பூ போட்டோம்னா ஒரு மஞ்சள்ல இருந்து செந்தூர கலர்ல வரும்,

போட்டு அதில் வந்து சர்க்கரை போட்டு அதில் வந்து நீங்கள் அந்த உருண்டைகளை வேக வச்சு திரும்ப அதே பால் சுண்டை காய்ச்சின பால்லேயே ஊற விடணும். ஒரு 2-3 மணி நேரம் ஊறின பிறகு சுவையான ரசகுல்லா ரசமலாய் நம்ம தயாரிக்கலாம். அடுத்தது நொதித்தல் மூலம் தயாரிக்கப்படும் பால் பொருட்கள். இதை பற்றி நான் ரொம்ப அதிகமாகவே பேச வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தினசரி நம்ம உணவில் சேர்க்கிறது தயிர். தயிர் இல்லாமல் ஒரு மதிய உணவுன்றது ஒரு நிறைவுறாமல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சைவ பிரியர்களுக்கு தயிர் ஒரு புரத தேவையை நிவர்த்தி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பிட்ட திருப்தியே அவங்களுக்கு வந்து ஒரு தயிரோட முடித்தாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியே வரும். ஸோ அந்த வகையில் தயிர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வணிக ரீதியாக நம்ம எப்படி இந்த தயிரை தயாரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். தயிர் தயாரிக்கிறதுக்கு பாலை வந்து ஒரு படி கூடுதலாக காய்ச்சணும். கூடுதலானா நம்ம எப்போதுமே பாலை வந்து 85-90 டிகிரி காய்ச்சினா போதும்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் 95-98 டிகிரி கூட காய்ச்சலாம். ஏன் அப்படின்னா, ஒன்று அதில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படுது. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய உரைமோர்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு தேவையான ஊடகம் அமையும். அப்போ கெட்ட பாக்டீரியாக்கள் அழிக்கப்படணும். ஒன்று. ரெண்டாவது, ஏன் கூடுதலாக அதிகமாக சூடுபடுத்தணும் அப்படின்னா, அந்த பாலில் உள்ள ஈரப்பதம் நீர்ச்சத்து வந்து நிறைய ஆவி ஆயிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள திடச்சத்துக்கள் கெட்டிப்படும். அப்போ நம்ம தயிர் வந்து காலையில் பார்க்கும்போது கெட்டியாக இருக்கும். கெட்டியாக இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி சுண்டை காய்ச்சிறது, அதிகமாக காய்ச்சிறதுன்றது தயிர் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நம்ம பாலை காய்ச்சிட்டோம். காய்ச்சின பிறகு அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு குளிர் வைக்கணும். அறை வெப்பநிலைக்கு குளிர் வச்சுட்டு உரைமோர் நம்ம பயன்படுத்துறதே தான் முத நாள் உற்பத்தியான தயிரில் ஒரு சிறு பகுதி. கரெக்டாக சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா 1%-2% ஸ்டார்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முந்தைய நாள் மோர் தான். அதை நீங்கள் போட்டு நல்லா கரண்டி வச்சு ஈவனாக எல்லா இடமும் பரப்புற மாதிரி கலக்கி விட்டுட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு தயிர் ரெடி. அதே நீங்கள் வணிக ரீதியாக பண்ணும்போது இந்த உரைமோரை ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தேவையான கப்புகள்லையோ அல்லது தேவையான பாக்கெட்டுகள்லையோ அடைச்சிடணும். அடைச்சு பையகப்படுத்துறது, அதாவது பேக்கிங், பையகப்படுத்துதல் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்லையும் அப்போ அப்படியே தயிர் செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போனால் எப்படி ஒரு கிண்ணத்தில் தராங்க, அப்படியே அந்த கிண்ணத்தை கவுத்தா கெட்டியாக ஒரு தயிர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு கப்பில் நம்ம ஊற்றி வச்சோம்னா மறுநாள் அந்த கப்பில் தயிர் ரெடியாக இருக்கும். தயிர் தயாரிக்கிறதுக்கு, அதுவும் கெட்டி தயிர் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொழுப்பு நீக்கப்பட்ட பால் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரெண்டு வித நன்மை. ஒன்று, நிறைய கொழுப்பு சாப்பிட்றதுனால வியாதி வருதுன்னு அந்த உடல் நல்ல ஆரோக்கிய சார்ந்தவங்களாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொழுப்பு குறைவான தயிரை சாப்பிடணும்னு நினைக்கும் போது அது நல்லது. இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் வைஸ் மிச்சமாகும். ஏன்னா பால்லேருந்து ஃபேட்டை செப்பரேட் பண்ணிட்டோம்னா, க்ரீமை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாலோட விலை குறைவு. ஸோ விலை குறைந்த பாலில் நம்ம கெட்டியான தயிர் தயாரிக்கலாம். என்னங்க ஃபேட்டை எடுத்தாச்சுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க கெட்டியான தயிர் வரும் அப்படின்னா, கெட்டித்தன்மைக்கு காரணமானது கொழுப்பு அல்ல. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனால் கொழுப்பை நீங்கள் பால்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பால் வந்து உண்மையிலே கெட்டியான பொருள். ஏன்னா இருக்கிறதுலே அடர்த்தி குறைவான பொருள் கொழுப்புன்றனால தான் பாலை சும்மா வச்சிங்கன்னா கொழுப்பு மேலே அப்படியே ஒரு ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். அதை நீங்கள் பால்லேருந்து எடுத்துட்டீங்கனாலே பால் வந்து கெட்டியாக இருக்கிறத அர்த்தம். ஸோ நம்ம வந்து அதில் வந்து கெட்டியான தயிர் தயாரிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கப்பில் உள்ள தயிர் எல்லாமே வந்து ஸ்கிம்டு மில்க் கர்டு தான், அதாவது ஸ்கிம்டு மில்க்னால் கொழுப்பு நீக்கப்பட்ட பால். என்னங்க கொழுப்பு நீக்கிறது கொழுப்பு நீக்கிறது சொல்கிறீங்க அப்படின்னா, ஏடு பிரிப்பான், அதாவது க்ரீம் செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு இயந்திரம் இருக்குது. அந்த இயந்திரம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மாடுகள் வச்சுருந்தாலே, ஒரு பண்ணைன்னு நீங்கள் வச்சுருந்தாலே கண்டிப்பாக அந்த இயந்திரம் நீங்கள் வைத்திருக்கணும். அதுக்கு பேர் க்ரீம் செப்பரேட்டர். அதில் வந்து நீங்கள் பாலை மேலே ஒரு கேன் மாதிரி இருக்கும், அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு கரண்டி மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு கரண்டி மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வழியாக உங்களுக்கு வந்து ஏடு பிரித்த பாலும், இன்னொரு கை வழியாக அந்த கொழுப்பு க்ரீம்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பும் வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு எடுத்த பாலை நீங்கள் வந்து தயிர் தான் போடணும்னு இல்லை, நறுமண பால் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தயிரும் இந்த ஏடு பிரித்த பாலில் தயாரிக்கலாம். ஸோ உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு உகந்தது, உடல்நல ரீதியாகவும் கொழுப்பு குறைவான தயிரை சாப்பிட்றது நல்லது தானே, அதனால் அப்படியும் நீங்கள் தயிர் பண்ணலாம். அப்புறம் இது வந்து கோடைக்காலம் சொல்லவே வேணாம், கெட்டியான தயிர் போட்டுட்டீங்க, நான் பாத்திரத்தில் நிறையா போட்டுட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கப்பிலெல்லாம் போடலை அப்படின்னா இருக்கவே இருக்குது மசாலா மோர். மசாலா மோர் நம்ம வீட்டில் எப்படி இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போடுறோமோ இதே மாதிரி இதெல்லாத்தையும் நீங்கள் அரைச்சிடணும். அந்த எண்ணெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல துணியில் வடிகட்டிட்டீங்கன்னா ஒரு பச்சை கலரில் சாறு மட்டும்தான் கிடைக்கும், என்ன பொருள் போட்டிருக்கோன்றது உருவம் தெரியாது. ஸோ அந்த சாறையும் நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணணும். ஏன்னா

0: நுகர்வோரை கொண்டு போய் அதை சேர்க்கும் போது அந்த பொருளில் எந்த விதமான நோய் பாதிக்கிற தன்மையும் இருக்கக்கூடாது. அதனால எல்லாமே நம்ம சுத்தமாக செய்யணும். மறுபடியும் அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் காய்ச்சி ஆற வச்சு நீங்கள் மோரோடு சேர்க்கலாம். இப்போ நீங்கள் தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஒருவேளை நீங்கள் ஏடு பிரிக்காத பாலாக இருந்தால் மேலே ஒரு மஞ்சள் கலரில் ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆடை மாதிரி உள்ள அந்த வெண்ணெயை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் நெய் தயாரிக்கிறதுக்கு கூட பயன்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே சேர்த்து நீங்கள் ஒரு ஹோமோஜெனைசர்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா லஸ்ஸி பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க இல்லையா கடையக்கூடிய இயந்திரம், அதை வச்சு நீங்கள் கடைஞ்சி விடலாம். என்ன நீங்கள் போட்டாலும் மோரில் வந்து அந்த பாக்கெட்டில் மேலே வெண்ணெய் மாதிரி மிதக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடை மாதிரி இருக்கிறத எடுத்துடுறது நல்லது. எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லிட்டர் தயிருக்கு 4 லிட்டர் நீங்கள் தண்ணி ஊற்றலாம். காய்ச்சி ஆற வச்ச தண்ணீர் ஊற்றலாம். அதோட தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த மசாலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, எல்லாத்தையும் வடிகட்டி அந்த தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தேவையான சைஸில் பேக்கெட்டில் நீங்கள் அடைச்சி விற்பனை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கோடை காலத்தில் நல்லா போகக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா மோர். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பு உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலலிதா அவர்கள்.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கலாம் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பில்

திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவி பாடும் நேரமாய் குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பலாம். 944-3-3-6-0-9-4 இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களது பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் முதல் பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி பாலகிருஷ்ணன் இவங்களுக்காக பாடல் வருது. யஜமான் திரைப்படத்திலிருந்து வாலியின் வைரவரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில்.

பாடல் கேட்டு முடிச்சிங்க எஜமான் திரைப்படத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேரிருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பாடலை விருப்பி கேட்டு ரசிக்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் சிந்து பூந்தரை முருகன் உச்சி மகாளி. இவங்களுக்காக பாடல் வருது மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நெருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் எல்லாருமே பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணா ஹரிராம் பத்தல்மேடிலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேருறுப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா சங்கரநாராயணன் பெரியசாமி. இவங்க திருநெல்வேலி டவுனில் இருந்து தெற்கத்திக்கள்ளன் திரைப்படத்திலிருந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடலை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெய்காலிப்பட்டியிலிருந்து அருண்மூர்த்தி கலையரசி இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்னத்தாயி. பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ரசித்து கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேரிருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நேரம் 8:32 ஆகிட்டுருக்கு. நேர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் வாயிலாக விரும்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த பாடலை கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 9443630794. இந்த எண்ணுக்கு நீங்கள் குறுஞ்செய்தி தட்டிவிட்டீங்க அப்படின்னா உங்கள் விருப்ப பாடலும் நமது பண்பலை நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்கான பாடல் அப்படின்னா வளர்மதி கிளாகுளத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன திரைப்படம் அப்படின்னா தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஜானகி குரல்களில் பாடல் ஏதோ காற்றலைகள்.
1: வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்ணு

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது குக்கு நேரிருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திருநெல்வேலி டவுன்ல இருந்து வள்ளிராஜ், பரமேஸ்வரி, யஷ்வந்த் ஸ்ரீ, முதிர்மதியோன், சர்வினி, பிரதிகா. இவங்க விரும்பி கேட்டக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குங்குமப்பொட்டு கவுண்டர்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது குக்கு நேரிருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நேரம் 8:42. இந்த நிமிடத்தில் அடுத்த பாடலை கேட்டிருக்கும் நேயர் மேலப்பாளையத்திலிருந்து ஹுசைன். இவங்களுக்காக பாடல் வருது, புன்னகை மன்னன் திரைப்படம்.

0: venga.
1: நேரமட்டுமொழி 47 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, புதுப்பட்டியிலிருந்து அகஸ்டின் அவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில் வர காத்திருக்கு. அரசு திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேரொலிப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிவகுமார் புதுக்குடியிலிருந்து டூயட் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அவருக்காக பாடல் ஏதோ காற்றலைகளில்

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1100 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 106.6 MHz ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சியோடு நேர்களே, இன்றைக்கி நிறைய நேர்கள் அவங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசித்தாங்க வாட்ஸ்அப் வாயிலையா. அந்த வகையில் சில நேர்களுக்கு நம்ம பாடல் கொடுக்க முடியல. அந்த நேர்களுடைய பெயர்கள் புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ், அமுதா மகளினி, கோவில்பட்டி சுதா, ராஜபாளையம் ராகவன், ராமநாதபுரம் பாலமுருகன், ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், திருத்தணி ஹரிகிருஷ்ணா, டவுன் ரேணுகா, உடையாம்புலி பால்ராஜ், ஆகாஷ், தென்காசி கன்னிகா, அனந்தபுரம் பிந்து, சைலஜா, பூலாங்குளம் முத்து, மேலு அரியநாயகபுரம் தங்கராஜா, பார்கவி, இந்த நேர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: பிஎஸ்சி டிகிரியில என்னென்ன துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குன்னு சென்ற பகுதியில் பார்த்தோம் சார். அந்த படிப்பு குறித்த மேலும் பல விவரங்களை, குறிப்பாக அது செமஸ்ட்ரா நான் செமஸ்டர் பேட்டர்னா அப்படின்றத பற்றிலாம் சொல்லுங்கள் சார்.
1: ஸோ இந்த கோர்சஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துகிட்டிங்கன்னு 4 வருடங்கள் படிக்கணும். அதே மாதிரி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸு, ஆனால் 1 இயர் கம்பல்சரியாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆர்டிசன் சைல்டில் வந்து யூஸ்வலாக வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆர்டிஸ்டன் சைல்டு மெயின் விஷயமே என்னென்னா, சைல்டு வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும்
0: ரொம்ப அக்ரஸிவாக.
1: ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆம்புலண்ட்டாக ஒரு சைல்டை கொண்டு வருது. ஒரு சைல்டுக்கு வந்து இப்போ என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி. எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு உள்ளே போவாங்க, அவங்க வீடை போய் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறாங்க எல்லாமே வந்து லிஃப்ட் இல்லை, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போனால் அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க. அதுங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர், இதில் வந்து ரேம்ப்ல அதுங்களை தானாக மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போகிறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு போ, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். ஸோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட், டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட்டுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். எது முடியலையோ அதை வந்து நிவர்த்தி செய்ய யுனைடெட் கிங்டம்ல வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்பொழுது நான் ஒரு பீச்ல பாக்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்க எப்படி பார்ப்போம்னா ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு வீல்டு மோட்டரைஸ்டு வீல் சேரில் போயிட்டுருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானாக எடுத்து சாப்பிட்டுருக்கு. அந்த சைல்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது நம்ம நாட்டில் வந்து ஏன் இது வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை எப்படி கொண்டு போகிறது, ட்ரெயின் பண்ணுறது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க. பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் 3 இயர்ஸ் கோர்ஸு, மெடிக்கல் லெபார்ட்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகைன் 3 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ளே தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் வந்து 1 இயர் வந்து 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்.
0: இது பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அவங்களுக்கு ஒரு
1: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்கள் ஜிஹெச்ல நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட்டு தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 12 வகையான டயட்டு, கிரானிக் ரீனல் பேஷண்ட்ஸுக்கு உப்பு கம்மியாக கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் இல்லாமல் கொடுக்கணும்,
0: ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய கொடுக்கணும்,
1: அந்த மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண
0: வேண்டியிருக்கும்.
1: ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரணமாக வரவங்களுக்கு ஆனால் ஒரு ஃபுட்டு, அதில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்ணுறதுமோ இல்லையோ, ஆனால் பட் அது அது சம்மந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கும்,
0: எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி ஒரு
1: கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீட்டெயில்ஸை நீங்கள் சொன்னேன் நான், இப்போ
0: நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
1: அதாவது அதுவே கூட பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் தாங்க. சி இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட
0: கிடையாது,
1: ஓ டோட்டலாக ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து ப்ரைவேட்டில் போகும்போது 43000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நிர்ணயித்ததை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நர்சிங்க்கு வந்து 45000 அந்த மாதிரி. ஸோ அந்தளவு நீங்கள் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இதில் நீங்கள் படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக
0: அமையும்.
1: அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்க. அந்த நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரியில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லேயும்
0: ஹைஜினிஸ்ட்
1: மெக்கானிக்கல் இருக்கும், ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8 கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸுங்கிறது ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ். பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேபில் ஒர்க்

0: பண்ணுறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசிசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், அவங்க ப்ளஸ் டூ கூட இல்லை, 10th முடித்தவங்க அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அரசாங்க வேலைகள் கிடைக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ஸோ இது இல்லாமல் நான் அந்த டென்டல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக்கு, அப்புறம் டென்டல் ஹைஜீனிஸ்ட்.
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்னவா?
0: அதுலேயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: டென்டல் கேப் அந்த மாதிரி விஷயம்
0: பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆகும், அதில் அவங்க இன்வால்வ்டு. ஸோ அதனால் அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸு அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறது வசதிகள் எப்படி கொண்டு வருது, அங்கே அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு காம்படிஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுத்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த முறை எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது பார்க்கணும்.
1: நிச்சயமாக சார். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்குது சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 35 காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ். இந்தியாவிலே அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட்டல்ஸ் கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அக்காமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போது இந்த கோர்சஸ் பற்றி பார்த்தோம், இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க, இப்போ ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த கோர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்தில் வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்லை இந்தந்த கோர்ஸ்லாம் படித்தா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்லை அதாவது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சிங்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து த்ரூ MRB மூலமாக, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குங்க, அதன் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதில் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது, சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்
1: பொறுத்து
0: அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இதுவே இது மேலே நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம். கரெக்டாக இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ண முடியும், நீங்கள் ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆப்ரேஷன் தியேட்டரில் தியேட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தியேட்டருக்குள்ளே போனால் அந்த ஸ்டாஃப் நர்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க,
1: இதை
0: எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க, இங்கே போட்டிங்களா, நீங்கள் வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணிங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்தளவு அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எது எடுத்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீடாதுன்னா அந்த காட்ரி எடுத்து கொடுக்குறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற அவங்களுடைய வருமானமும் கூடும், அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமாக சார். நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க ஜெர்மன் போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்லை டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படித்தாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு
0: சொல்லி கட்டாயம் அரசாங்கத்தில் படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து பேஷண்ட்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் பேர் அவங்க படிச்சுட்டு வழியில் வந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியை ஒன்றும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1:1 ஆனால் 1:1 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னுவாங்க வெற்றி பெற்றோம். நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மரத்தடியில எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால் மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டலில் போனால் அங்க என்ன இருக்கும் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து இப்ப வளர்ந்த நாடுகளில் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே அப்படி ஒரு ஸ்டாஃப் நர்ஸு ஒரு பேஷண்ட்டு இவ்வளோ செட்டப் இருக்கணும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷண்ட்ஸை அக்காமடேட் பண்ண முடியும்.

0: இல்லை, டெத் அதிகமாச்சு.
1: நம்ம வந்து எல்லா சூழலையும் ஏற்கனவே
0: எல்லா
1: எதிர்கொண்டு
0: சூழல்
1: பழகிட்டோம்.
0: பழகிட்டன்றதுனால
1: ஆமாம்,
0: நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது எனக்கு சின்ன ஒரு இதுதான், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டது ஆகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கிறோம், எப்படி வந்து இதை சரி பண்ணுறது, 250 வெயிட் பண்ணுறாங்க. நைட்டே என்ன பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம், ஒரு 3 போட்டு ஒரு நர்ஸை போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் ஏறி அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க, எந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிற்குதுன்னா, ஸோ அப்போ எது சிக்காக இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனால் அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளாக இருந்தவர் வந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்காக இருந்தாலும் நமக்கு வந்து அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, அது பேப்பர்லாம் உடனே வந்து.
1: நிச்சயமா சார், கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு பகல் பாராம வந்து
0: 24 மணி நேரம்.
1: ஆமா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
0: அது மாதிரி சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலான்னு சொன்னோம், அந்த ஆக்சிஜனேட்டர் வந்தது. அதுக்கு அடுத்த பிளான்,
1: ஆமாம்,
0: ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணோம், டக்குனு உடனே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கெட் பண்ணி அதில் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பெட்டு போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் 30 மொத்த பேரும் மேலே தூக்கிட்டோம்,
1: ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி
0: எல்லாத்தையும் கிளியர் பண்ணி. ஆம்புலன்ஸே இல்லை, அடுத்த நாள் அதுவும் வந்தது. நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக வெறிச்சோடி இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி கையாளுவது என்பது, நம்ம மருத்துவத்துறையில் நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்தில் எங்கே போனாலும் வேலை பார்க்க முடியும்.
1: நிச்சயமாக சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை தான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போது அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியாக வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நெஞ்சில் நிறைந்த நேயர்களுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்கவிருக்கும்

இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சரல் நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? இன்றைய நிகழ்ச்சியில் தமிழின் தலை சிறந்த காப்பியமான சிலப்பதிகாரம் பற்றிய சிறப்புகளை விரிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறது. இன்றைய இலக்கிய சரல் நிகழ்ச்சி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. சிலம்பு காரணமாக நிகழ்ந்த வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதால் இந்த நூல் சிலப்பதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இது பெண்மையை போற்றும் காப்பியம். கண்ணகி என்ற பெண்ணின் கற்பும் வீரமும் இந்த காப்பியத்தின் உயிர். ஒரு பெண் அநீதிக்கெதிராக எவ்வளவு உறுதியுடன் போராட முடியும் என்பதை கண்ணகி உலகிற்கு எடுத்து காட்டுகிறாள்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது சிலப்பதிகார பாடல் சிறப்புகள் என்னும் தலைப்பில். சிலப்பதிகாரம் நீதியை நிலைநாட்டக்கூடிய காப்பியம். இது தவறான தீர்ப்பால் கோவலன் கொல்லப்படுவதையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அரசன் நீதியுடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தையும் வலியுறுத்தக்கூடிய நூல். இயல், இசை, நாடகம் இந்த முத்தமிழும் இதில் இடம்பெற்றுள்ளதால் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. இதில் உள்ள பாடல்கள், கூத்துகள், இசை குறித்த செய்திகள் எல்லாமே சங்க காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு உணர்த்தக்கூடியவையாக இருந்திருக்கின்றன. இன்னும் தெரிந்து கொள்வோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது இலக்கிய சாரல்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது சிலப்பதிகார பாடல் சிறப்புகள் என்னும் தலைப்பில். அந்த காலத்து தமிழர்களுடைய வாழ்க்கை, கடல் வாணிபம், நகர அமைப்பு, சந்தைகள், அரசியல் என பல வரலாற்று செய்திகள் சிலப்பதிகாரத்தில் பொதிந்து இருக்கின்றன. புகார் நகரத்தின் செழிப்பும் மதுரையின் பெருமையும் வஞ்சி நாட்டின் வீரமும் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன. நடனம், இசை, நாடகம் போன்ற கலைகள் பற்றி விரிவாக கூறக்கூடிய நூலாகவும் அது இருக்கிறது. மாதவி என்ற நடன கலைஞரின் அரங்கேற்றம் மூலம் தமிழரின் கலை வளம் வெளிப்படுகிறது. சைவம், வைணவம், சமணம், புத்தம் போன்ற பல சமயங்களை மதிக்கும் பண்பு அதில் இருக்கிறது. இதன் மூலம் தமிழர் சமய சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற உண்மையும் நமக்கு புலப்படுகிறது.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெச் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சார நிகழ்ச்சியோடு இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது சிலப்பதிகார பாடல் சிறப்புகள் என்னும் தலைப்பில். சிலப்பதிகாரம், நடனம், இசை, நாடகம் இது போன்ற கலைகளை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய நூலாகவும் இருக்கு. கடல், மலை, ஆறு, நகரங்கள் போன்ற இயற்கை மற்றும் சூழல் வர்ணனைகள் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. இதனால் சிலப்பதிகார பாடல்களை வாசிக்கிறவங்களுக்கு அந்த காட்சிகளை நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. மக்களோட விழாக்கள், சந்தைகள், கூத்துகள், வழிபாட்டு முறைகள் போன்ற நாட்டுப்புற வாழ்வியல் செய்திகளும் இதில் இடம்பெற்றிருக்கு. தமிழ்மொழியோட செழுமையை உணர்த்திய நூல் சிலப்பதிகாரம். உவமை, உருவகம், கவிநயம், இனிய சொற்கள் ஆகியவற்றால் தமிழ்மொழியினுடைய அழகை சிலப்பதிகாரம் மிக அழகாக வெளிப்படுத்துது. இன்னும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோடு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். உலக இலக்கிய தரம் பெற்ற காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த நூல் பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழரோட பண்பாட்டை இந்த உலகிற்கு எடுத்து செல்லக்கூடிய பெருமை அப்படிங்கிறது இதுக்கு உண்டு. பெண்மையின் பெருமை, நீதியின் அவசியம், கலைகளின் வளம், தமிழரின் பண்பாடு, மொழியின் இனிமை, இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு அற்புத இலக்கியம் சிலப்பதிகாரம். இத்தகைய இலக்கியங்களை படித்து அதன் சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். மீண்டும் ஒரு புதிய இலக்கியத்துடன் உங்களை சந்திக்கிறோம் என கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சால் நிகழ்ச்சி.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நேரம் 10 மணி. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இமை மூடும் வேளையில் ஆலோலும் பாடும் தென்றல். இது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி.

நேரம் 10:05. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. தாலாட்டும் திற நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் அன்புத்தோடன் மணிமுத்தாறு கணேஷ். பாடல் ஒலிக்கிறது சாமுண்டி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:10. இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது தாலாட்டும் தென்றல், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா வினிசையில் மனோவின் குரலில் பாடலுகோ.

இனிய இரவை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் ஒலிக்கிறது முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில், வாலியின் வைரவரிகளில்.

நேரம் 10:21. இணைந்திருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. அடுத்ததாக பாடல் கேட்க இருக்கிறீங்க கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து. தீபன் சக்கரவர்த்தி, மலேசியா வாசுதேவன், மனோ, எஸ் என் சுரேந்தர் இவங்க எல்லாருமே பாடின பாடல். இளையராஜாவோட இசையில், வாலியோட வைரவரிகளில்.

நேரம் 10:27. இனிய இரவை இசைமயமாக்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கு. தேவாவோட இசையில் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் கங்கை அம்மனோட வரிகளில் பாடல் இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மடிமடியாய் தாலாட்டி கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிற்பியினுடைய இசையில் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து வாலியினுடைய வைரவரிகளில் மனோ சுஜாதா குரல்களில் பாடல் ஏதோ காற்றலைகளில்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேரம் 10:37. இந்த நிமிடத்தில் வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படிக்காதவன். இளையராஜாவின் இசையில் வாலியின் வைர வரிகளில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் இதோ காற்றலைகளில். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 10:42. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. தாலாட்டும் தின நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்குது. திருமதி பழனிசாமி திரைப்படத்தில் அந்த இளையராஜாவுடைய சேலை, எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி குரல்களில் வாலியின் வைரவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன், கே சித்ரா குரல்களில், வாலியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில், அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா,

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பில். இது தாலாட்டும் தென்றல். தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. அம்மன் கோயில் கிழக்காளை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய சேல கங்கை அமரனுடைய வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 11 மணி. நேரலின் கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சிக்கும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜெய ரூஜன் அவர்கள். 7:00 to 7:30 வணக்கம் பரணி. 7:25 வானொலியும் நானும் பங்கேற்பவர் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு. 8:02 to 8:30 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நேர்மறை வார்த்தைகள் செய்யும் மாயம். 10:02 மனம் இருந்ததை நேர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 to 12:00 வெளிச்சம் ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனாக்காள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 to 12:50 சிநேகிதியே. 24 மணி நேரத்தை இனி 25 மணி நேரமாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை எதற்காக செலவழிப்பீங்க? இது நாளைய சிநேகிதேவின் தலைப்பு. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இந்திரதனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 நலம் தானா ஜடாமஞ்சியின் மருத்துவ பயன்கள், 1:55 கோடைக்காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குவோர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ்கபூர் அவர்கள். 2:15 மணித்திருநாடு டார்ஜிலிங் கூ மடாலயம். 3:02 குக்கூ நேர்ப்பு பாடல்கள் மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 to 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கூ நேர்ப்பு பாடல்கள். 9:15 திரை இசை.

9:30 இலக்கிய சரண் நாளில் இலக்கிய சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் நாட்டுப்புற கலைகள் 10:00 தாலாட்டம் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை.

திரைகானம் நிகழ்ச்சியில் இதுவரை ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள், ரசிகன் ஒரு ரசிகை, ராமன் தேடிய சீதை, நல்ல நேரம், பிள்ளையோ பிள்ளை, அன்னமிட்டக்கை, காசைதான் கடவுளடா, இதய வீணை, எங்கம்மா மகராணி, நான் ஏன் பிறந்தேன், பட்டிக்காடா பட்டணமா, உலகம் சுற்றும் வாலிபன், சங்கே முழங்கு. சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன்.

அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, பெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்

கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்ப பாட போற நாட்டு பாட்டை கேட்டுக்கடி. பாட்டை படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும்

போட்டு இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேன் கண்ணு. பெண்ணழகு போட்டு இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேன் கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் தின்னு. நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா.

விட்டு ஓட்டட்டுமா?

மனசுக்குள்ளே நின்னாரு இந்த மச்சான் பேரு மன்னாரு ஓ மனசுக்குள்ளே நின்னாரு நீ பச்சை புள்ளையா இருக்கையிலே பரிசம் போட சொன்னாரு நீ பச்சை புள்ளையா இருக்கையிலே பரிசம் போட சொன்னாரு மாமே பரிசம் போட சொன்னாரு அடிலல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா

செண்டு நானாக கண்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் மன்மத லீலை, உனக்காக நான் மற்றும் உத்தமன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் மன்மத லீலை என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: வேலி எனக்கில்லை,
1: வேலி இல்லை,
0: வேலி எனக்கில்லை.
1: பொறுமையுடன் ஏறுங்கள்
0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ,

மன்மதலீலை என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். நேரம் 2:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து உனக்காக நான் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: கிழிப்பேன்,
1: வேலை எடுப்பேன்,
0: பாய்ந்து கழிப்பேன்,
1: வாளை முறிப்பேன்.

நேரம் 2:44 25 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சிகள் அடுத்து உத்தமன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

கேட்ட அந்த பாடலுடன் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து

மூன்று மணி பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் ஜெயா பிஸ்வாஸ் அவர்களின் சிதார் இசை இடம்பெறுகின்றது.

0: நிறைவு பெற்றது இனிய ராகம். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரத்னா பாண்டே. केंद्रीय मंत्रिमंडल ने विपणन सत्र 2026-27 के लिए 14 खरीफ फसलों के

அடுத்து, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கோபாலகிருஷ்ண பாரதி பாடல். ஆபோகி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த உன்னை நம்பினேன் ஐயா, முத்துத்தாண்டவர் கீர்த்தனை, ஆதிதாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். உத்திரமேரூர் டி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக